பரஸ்பர ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூவிருத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சு காதாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோணாயமானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே.

ஈசபூதேஷதோ ஏஷவாகி சக்கிநாச தைத்யேஷ யக்ஷேஷவாய் வக்ரிமாணிக்ய சங்கிருஷ்ட கோட்டீர பாலா தபோத்தாம தாட்சாரசாருண்ய தாருண்ய லக்ஷ்மி கிரஹீதாங்கிரி பத்மே சுபத்மே உமே சுருச்சிர நவரத்ன பீடஸ்தே சுஸ்திதே ரக்த பத்மாசனே ரத்ன சிம்ஹாசனே சங்க பத்மத்வயோபாஸ்ருதே விஸ்ருதே.

பைரவைரஷ்டபிர்வேஷ்டிதே தேவி வாமாதிபிஷ்சக்திபிஸ்ஸேவிதே தாத்ரி லக்ஷ்மியாதிசக்தியஷ்டகை சம்யுதே.

சர்வ தந்திராத்மிகே, சர்வ யந்திராத்மிகே, சர்வ பீடாத்மிகே, சர்வ தத்வாத்மிகே, சர்வ சக்தியாத்மிகே, சர்வ வித்யாத்மிகே, சர்வ யோகாத்மிகே, சர்வ நாதாத்மிகே, சர்வ சப்தாத்மிகே, சர்வ வர்ணாத்மிகே, சர்வ விஸ்வாத்மிகே, சர்வகே ஹே ஜெகன் மாத்ரிகே.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்தா மாதம் 15 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 22 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: அன்பில்லாதவர்கள் எல்லாவற்றையும் தமக்கே ஆக்கும் தன்னலவாதிகள். அன்புடையவர்கள் தமது எலும்பை கூட பிறர்க்கு உரிமையாக்கும் பொதுநலவாதிகள். குறள் எண் 72 அதிகாரம் அன்புடைமை.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.
0: அன்பில்லாதவர்கள் எல்லாவற்றையும் தமக்கே ஆக்கும் தன்னலவாதிகள். அன்புடையவர்கள் தமது எலும்பை கூட பிறர்க்கு உரிமையாக்கும் பொதுநலவாதிகள். குறள் எண் 72 அதிகாரம் அன்புடைமை.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் தெளிவாக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலான்பேட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. சுற்றுச்சூழல் காப்போம், சுகமாக வாழ்வோம். உரை வழங்க இருக்கின்றார் பாப்பாக்குடி அ முருகன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் வி இசைக்கு பிரியா அவர்கள். காலை 7 புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்க இருக்கின்றார் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சி. 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி நாம் கேட்க இருக்கின்றோம். காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி வழங்குகின்றார் சிவகலை கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் நாம் கேட்கலாம். காலை 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நாம் கேட்கலாம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி.

இதன் இன்றைய தலைப்பு, இயற்கையை பாதுகாக்க நாம் தினசரி என்ன பழக்கங்களை கடைபிடிக்கலாம். 10:12 மனம் விரும்பதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 11:12 வெளிச்சம் நிகழ்ச்சியில் பசுமை இந்தியா இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே. குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய விழிப்புணர்வை எப்படி கொடுக்கலாம்? 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் மனநலத்திற்கான இயற்கை வழிமுறைகள் குறித்து நாம் கேட்கலாம். தொடர்ந்து 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அசாம் மாநிலம் காசிரங்கா தேசிய பூங்கா குறித்த தகவல்கள் வளம் வர நாம் கேட்கலாம். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், மாலை 4:02 பொதிகை தொம்பி, 5:02 படமும் பாடலும். இந்த நிகழ்ச்சியில் இன்று 1993 வெளிவந்த பாடல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 6 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை இன்று ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: Monetary policy today. RBI Governor Sanjay Malhotra will announce the decisions taken by the Monetary Policy Committee MPC this morning. Former Lok Sabha Secretary General and constitutional expert Subhashi Kashyap passed away in New Delhi yesterday following a prolonged illness. He was 97. Dr. Kashyap was part of the high-level committee headed by former President Ramnath Kovind to prepare a legal framework on simultaneous elections. Author of over 100 books, he served as the Secretary General of Lok Sabha from 1983 to 1990. In his condolence message, Prime Minister Narendra Modi said that Dr. Kashyap was one of India's foremost constitutional scholars whose contributions to parliamentary and constitutional discourse enriched the society. World Environment Day is being celebrated across the globe today. It has been observed on 5th June every year since 1973 as part of the United Nations Environment Programme to build awareness to save life on Earth. The day is observed to raise global awareness to take positive environmental action to protect nature and the planet Earth. On the occasion of World Environment Day, Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav and Minister of State Kirti Vardhan Singh will participate in a tree plantation program. India will take on arch rivals Pakistan in the semi-final of the men's under 18 Asia Cup hockey tournament at Kakamegara Hockey Stadium in Japan today. And that is the end of this news bulletin.
1: Akashvani Neram 6 mani 10 nimidam.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
3: சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் என்பது வெறும் சொற்றொடர் மட்டுமல்ல, இது மனிதகுலத்தின் வாழ்க்கை நெறிமுறை. ஆதிக்குடி நம் தமிழ்குடி என்றும் உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் எதுவென்றால் அது நம் தமிழினம் ஒன்றே என்றும், இயற்கையையும் மரம் செடி கொடிகளையும் சூரியனை சந்திரனையும் தெய்வமாக வணங்கி பாதுகாத்த இனம் தமிழினம் என்பதை நாம் அறிவோம். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும் என்ற நம் பழமொழிகள் அதற்கான சான்றுகளாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நோயின்றி நூறாண்டு மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் வாழ அடித்தளமிட்டு வாழ்ந்தவர்கள் நாம். அதை அறிந்துதான் கூழானாலும் குளித்துக்குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றும் நம் முன்னோர்கள் பழமொழியாக சொல்லி வைத்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இயற்கை வளங்களாகும். காற்று, நீர், நிலம், இந்த மூன்றுமே நமது சுற்றுப்புற சூழலின் காரணிகள். இவற்றில் ஒன்று அதன் தன்மையை இழந்துவிட்டாலே நம்முடைய சுகாதாரம் கெட்டுவிடும், சுக வாழ்வும் கெட்டுவிடும். நாம் நம்முடைய நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியால் எந்திரமயமான ஊர்திகள் இவைகளால் ஏற்படும் மாசுகளால் நமக்கும் மற்ற சீவராசிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுகிறது. ஆலைகள், எந்திரங்கள் வெளியிடும் புகை மற்றும் கழிவு நீராலுமே அதிகப்படியான நோய்கள் வருகின்றன. புகையால் காற்று மாசுபடுகிறது, அசுத்தமான காற்றால் சுவாச கோளாறு, நுரையீரல் நோய் போன்றவை வருகின்றன. தொற்று நோய்கள் இவை தண்ணீரால் பரவும் நோயாகும். கழிவு நீரை ஆற்றிலும் குளத்திலும் நீர்நிலைகளிலும் கொண்டு சேர்த்து விடுவதால் வரும் நோய்கள் தொற்று நோய்கள். புறத்தூய்மை நீரால் அமையும் என்பது உண்மைதானே. ஆதலால் நீரை மாசுபடாது காக்க வேண்டும். நெகிழி போன்ற மக்காத குப்பைகளால் நிலத்தின் தன்மை கெட்டு நிலம் மலடாகும் தன்மையே பெறுகிறது. அதனால் மண்வளம் கெட்டு விளைச்சல் கெட்டு மகசூல் பாதிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. நமது பழைய கட்டடக்கலையில் நீர் சேமிப்பு தொட்டி இல்லாத கட்டிடங்கள் இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு தமிழன் நீர் மேலாண்மையை காத்து வந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். கிராமம் முதல் நகரம் வரை குளங்களை வெட்டி நீரை தேக்கி கோடையில் கூட வறட்சி இல்லாமல் வெப்ப நோய்கள் வராமல் பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள். புகையில்லா வாகனம், மின்சார வாகனம் போன்றவைகளை பயன்படுத்தி மரங்களை வளர்த்து காடுகளை பேணி பாதுகாத்தும் காற்றை மாசுபடா விடாமல் காக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். முதலில் குப்பைகளை வீட்டில் தேக்கி சேர்த்து வைக்கக்கூடாது. தெருக்களிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் குப்பைகளை கொட்டக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல் போன்ற நம் உடற்கழிவுகளை கழிக்கக்கூடாது. காற்றையும் உடலையும் பாதிக்க செய்யக்கூடிய புகை பழக்கத்தை கைவிட வேண்டும். போதையில்லாமல் வாழ வேண்டும். அப்படி சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நோயில்லா ஆரோக்கியமான சுக வாழ்வை

வழங்கும் என்பது உண்மையே. நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சுத்தமான இயற்கை வளத்தை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். முதலில் வீடு, பின்பு நாடு, அதன் பின்பு உலகம் என்ற நிலையிலே உலக மக்கள் அனைவரும் தங்கள் நலன் கருதி சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டியது சுயநலத்தில் இருக்கின்ற பொதுநலம், பொதுநலத்தில் இருக்கின்ற சுயநலமாகும். சுற்றுச்சூழல் காப்போமே, சுகமாய் உலகில் வாழ்வோமே, சற்றும் காற்றை மாசின்றி சேர்ந்தே நாமும் காப்போமே, சுற்றும் ஓசான் படலத்தில் சேரும் புகையை தடுப்போமே, முற்றும் நெகிழி ஒழிப்போமே, மண்ணின் வளத்தை காப்போமே, மரங்கள் மலைகள் காப்போமே, மழைநீர் பொழிய செய்வோமே, பரந்த இந்த பூமியிலே பறவை இனத்தை காப்போமே, தரமாய் தண்ணீர் காப்போமே, தொற்று நோய்கள் தடுப்போமே, சிரமம் எதுவும் இல்லாமல் சேர்ந்தே சுகமாய் வாழ்வோமே என்று கூறி சுற்றுச்சூழலை காத்து சுகமாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.

நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் பி. சுசிலா அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: சவால்கள் நமக்கு சிறந்தவற்றை வழங்க வருகின்றன என நேர்மறையாக புரிந்து கொண்டு இறை துணையுடன் அவற்றை எதிர்கொள்ள தயாராகுவோம். கேட்கலாம் வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் பாடல்.

நேரம் காலை 6:25. பக்தி பாடல்கள் உலாவரும் வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து இருக்கின்றோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் என்கின்றது சங்கீதத்தின் புத்தகம். கேட்கலாம் ஏ.எம். டேவிட் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: அல்லாவே எங்களுக்கு போதுமானவன், அவனே அருளை இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளுவான் என்கின்றது திருக்குறான். கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: நீரின்றி அமையாது உலகு. விவசாய சாகுபடிக்கு அடிப்படை நீர்ப்பாசனம். ஏரிகள், கண்மாய், குளம், குட்டை, கிணறு, போர்வெல், வாய்க்கால் மூலமாக நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. பயிரின் தன்மை, மண்ணின் தன்மை, நீர்ப்பாசன வசதியை பொறுத்தே நீர்ப்பாசன முறைகளை தேர்வு செய்ய வேண்டும். இருக்கின்ற நீரை மிகவும் சிக்கனமாகவும் அதிக பரப்பளவில் பயன்படுத்தக்கூடிய முறைகளை தேர்வு செய்ய வேண்டும். சொட்டு நீர் பாசன முறையில் குழாய் மூலமாக நீர் நேரடியாக பயிர்களின் வேர்பகுதியில் நனைக்கப்படுகிறது. இதனால் நீர் வீணாவது தடுக்கப்படும். தேவையற்ற இடங்களில் நீர் பாயாததால் களைகளும் குறைகிறது. இதனால் களை எடுக்கும் செலவும் கணிசமாக மிச்சப்படும். எனினும் இதனை அமைப்பதற்கான முதலீட்டு செலவு அதிகம் இருந்தாலும் கூட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் PMKSY திட்டத்தின் கீழ் 100% மானியம் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தெளிப்பு நீர் பாசனம் என்பது மழை போன்று பயிரின் மீது தெளிக்கப்படும் முறையாகும். மிக குறுகிய காலத்தில் அதிக அளவு பரப்பளவில் நீர்ப்பாசனம் செய்ய முடியும். நீர் காற்றில் தெளிக்கப்படுவதால் வெயிலின் காரணமாக நீர் ஆவியாகி வீணாகும் வாய்ப்பு குறைவு. சமதள பாசனம் என்பது நிலத்தை சுற்றிலும் பரப்பு கட்டி குறிப்பிட்ட பகுதியை முழுமையாக நீர் நிரப்பி பாய்ச்சும் முறையாகும். நெல் சாகுபடி மற்றும் பழ மரங்களுக்கு உகந்ததாகும். இந்த முறையில் அதிகப்படியான நீர் தேங்கியிருக்கும் பயிருக்கு காற்றோட்ட வசதி கிடைக்காது. வேர் அழுகல் போன்ற நோய் வர வாய்ப்புள்ளது. அடுக்கு மற்றும் சாய்வு நீர்ப்பாசனம் மரங்கள் நீண்ட வரிசையில் நடப்படும் பயிர்களுக்கு ஏற்றது. இந்த முறையில் வரப்பு கட்டி நீர்ப்பாசனம் மேற்கொள்ள வேண்டும். நர்சரி போன்ற சிறிய பரப்பளவிற்கு பூவாளி போன்ற பாத்திரங்களை கொண்டு நீர்ப்பாசனம் செய்யலாம். இதனால் அதிகப்படியான நீர் தேங்க வாய்ப்பில்லை. எது சிறந்தது என்பதை அவரவரின் நீரின் அளவிற்கேற்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு பயன்படுத்த வேண்டும். நாம் சாகுபடி செய்யும் பயிர் மண்ணின் தன்மைக்கேற்ப பாசன வசதியை மேற்கொள்ள வேண்டும். இருக்கின்ற நீரை சிக்கனமாகவும் சமச்சீராகவும் பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற முயற்சிப்போம். ஒவ்வொரு துளி நீரிலும் அதிக பயிர் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவோம். மக்கக்கூடிய அனைத்து வகை பயிர் கழிவுகளையும் குழியில் சேகரித்து அதனுடன் அசோஸ்பைரிலம், ரைசோபியம், அசட்டோபாக்டர், குளுக்கான், நீலப்பச்சை பாசி மற்றும் அசோலா, பாஸ்போபாக்டீரியா, பேசிலஸ் வகை பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிரிகளை கொண்டு பாதுகாப்பான சூழலில் மக்க வைத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளை உரமாகவும் மண்ணின் தன்மையை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் மக்கு உர தொழில்நுட்பமாகும். மக்கு உரத்தை அனைத்து வகை பயிர்களுக்கும் 1 ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவில் பயிர் செய்வதற்கு முன்பு அடியுரமாக இட வேண்டும்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல

0: நீர் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
2: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 47 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 67 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மிதமான காற்றாக மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 46% முதல் 75% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.
0: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 46 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 27 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 29 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 46 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 64 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75

₹5 அதிகபட்சமாக ₹80 விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக ₹25 அதிகபட்சமாக ₹30 விற்கப்பட்டது.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தாவிகா செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம்

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வாரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வாரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர் கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்டோவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குது நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வாரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
1: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நாம் நேச்சரோடு ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
1: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல்களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம், சேலையூர், சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில் குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்

0: பாகிஸ்தானின் அசாத் சலுடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55. விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் வி இசக்கி பிரியா அவர்கள்.
4: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
5: இன்று June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் என்றால் ஏதோ மரமும் செடியும் மட்டும் கிடையாது. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், நாம் வாழும் பூமி, நம்மை சுற்றியுள்ள பறவைகள், விலங்குகள் என எல்லாமே சேர்ந்ததுதான் சுற்றுச்சூழல். இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். ஆனால் இன்று அந்த பொக்கிஷத்தை நாம் எவ்வாறு வைத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை, வாகனங்களின் புகை, பிளாஸ்டிக் கழிவுகள், காடுகள் அழிப்பு, நீர் மாசுபாடு போன்றவை சுற்றுச்சூழலை பெருமளவில் பாதிக்கின்றன.
4: மனிதன் இயற்கையை அழித்து வருவதால் நிலம் தனது வளத்தை இழந்து பாலைவனமாக மாறுகிறது. இதை தடுக்கவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. நிலம் வாழ்ந்தால் மனிதன் வாழ்வான் என்பது பழமொழி. ஆனால் இன்று மனிதனின் செயல்களால் நிலம் பாதிக்கப்பட்டு வருகிறது. காடுகளை வெட்டுதல், அதிகமான இரசாயன உரங்கள் பயன்படுத்துதல், நீரை வீணடித்தல், தொழிற்சாலைகளின் மாசு, காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் வளமான நிலங்கள் உலர்ந்து பயிரிட முடியாத நிலையாக மாறுகின்றன. ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த பகுதிகள் இன்று வெறிச்சோடிய நிலங்களாக மாறி வருகின்றன. வறட்சி என்பது வெறும் இயற்கை பிரச்சினை மட்டும் அல்ல, அது சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினையாகவும் மாறுகிறது. மக்கள் வேலை இழக்கின்றனர், விவசாயம் பாதிக்கப்படுவதால் கிராம மக்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்கின்றனர். இன்றைய காலநிலை மாற்றம் இந்த பிரச்சினையை மேலும் மோசமாக்குகிறது. ஒரு மனிதன் ஒரு மரம் என்ற எண்ணத்தை வளர்க்க வேண்டும். மரங்கள் மழையை ஈர்க்கின்றன, நிலத்தை பாதுகாக்கின்றன, சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துகின்றன. மண்ணின் வளத்தை காக்க இயற்கை உரங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும். இரசாயன உரங்கள் மண்ணின் உயிர் சத்துக்களை குறைக்கின்றன. இயற்கை விவசாயம் மண்ணை பாதுகாக்க உதவுகிறது. காடுகளை அழிப்பதை நிறுத்த வேண்டும். காடுதான் பூமியின் நுரையீரல். காடுகள் இல்லையெனில் மழையும் இருக்காது.
5: சுத்தமான காற்றை சுவாசித்த மனிதன் இன்று மாசடைந்த காற்றை சுவாசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான். ஏரிகள், குளங்கள், ஆறுகள் மாசடைந்து வருகின்றன. இதனால் மனிதர்களின் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் விலங்குகள் மற்றும் பறவைகளின் வாழ்வும் பாதிக்கப்படுகிறது. ஒரு மரம் பல ஆண்டுகள் நமக்கு நிழல், ஆக்சிஜன், உணவு மற்றும் மழையை வழங்க உதவுகிறது. ஆனால் நாம் மரங்களை வெட்டுவதில் அதிக ஆர்வம்

0: காட்டுகிறோம். காடுகள் அழிவதால் மழை பொழிவு குறைகிறது, நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. வாழ்நாள் முழுக்க இலவசமாக ஆக்சிஜன் தரும் மரங்களை நாம் வெட்டி கொண்டே இருக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது நமது கடமையாகும். உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்பட வேண்டிய நாள் அல்ல. ஒவ்வொரு நாளும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாளாக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழலை காத்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் வி இசக்கி பிரியா அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரில் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட பயனுள்ள பல தகவல்களை அள்ளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். உங்களோட பாதையில் உங்கள் பயணத்தை நிறுத்தாமல் போங்க. பயணத்துக்கான உங்கள் முயற்சியையும் எப்போதும் நிறுத்தாதீங்க. வேகம் முக்கியமே கிடையாது, உங்களுடைய நிலையான வெற்றி தான் முக்கியம். உங்கள் பாதையில் உங்கள் பயணத்தை நிறுத்தாமல் முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கக்கூடிய புதியதோர் நிகழ்ச்சி புதிய பாதை. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் தொழில் சார்ந்த கண்ணோட்டத்தை புதிய விதமாக மாற்ற, புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம், வாழ்த்துக்கள். அன்புக்குரிய தென் மாவட்ட தொழில் முனைவோரே, எப்படி தொழில் தொடங்கலாம், எங்கு தொடங்கலாம், எங்கு கடன் பெறலாம் என்பதை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறோம். இன்று நிறைய கடனுதவி திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கூட்டுறவு வங்கிகள் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு திட்டங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நூற்றுக்கணக்கான நிதி நிறுவனங்கள், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், கேவிஐசி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் என்று மத்திய அரசு வைத்திருக்கிறார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான சிறிய பெரிய வங்கிகள், நிதி நிறுவனங்கள் அரசாங்கம் நிறுவி, உதாரணத்திற்கு டாட்கோ, ஆதிராவிடர்கள் மலைவாழ் மக்களுக்காக டாட்கோ என்று ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறார்கள். கைவினைப் பொருட்கள் தயாரிப்போருக்கு கடனுதவி கொடுப்பதற்கு தனி நிறுவனம் வைத்திருக்கிறார்கள். ஏற்றுமதி செய்ய விரும்புபவர்களுக்காக, இறக்குமதி செய்ய விரும்புபவர்களுக்காக ஒரு வங்கியை, எக்ஸிம் பேங்க், இதை மத்திய அரசு நிறுவியிருக்கிறது. இது போன்ற எதையாவது ஒரு நிதி நிறுவனத்தை பற்றியும் கலந்தோறும் பேசி வருகிறது. இன்று நீட்ஸ் என்றும் என்னும் தமிழ்நாடு அரசின் திட்டம், நியூ என்டர்பிரனர்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ்நாடு அரசு நிறைய கடனுதவிகளை கொடுக்கிறோம், 5 லட்சம், 50 லட்சம், சிறிய அளவிலே கிராமப்புறங்களிலே தொழில் செய்ய விரும்பும் பெண்களுக்கு 5000 முதல் 50000 வரை என்று நிறைய கடனுதவி கொடுக்கிறோமே, இதன் மூலம் சிறிய தொழில்கள் தானே அதிகம் உருவாகின்றன. பல கோடிகளை போட்டு வடநாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் எல்லாம் இங்கே வந்து நிலம் வாங்கி பெரிய பெரிய தொழில்களை தொடங்கி நூற்றுக்கணக்கான பேர் கடனுதவி கொடுக்கிறார்களே. அதுபோல் தமிழக தொழில் முனைவோர், குறிப்பாக தொழில் சார்ந்த ஐடிஐ பாலிடெக்னிக் படித்தவர்கள், பிஏ, பிஎஸ்சி, பிஇ என்று பல்வேறு வகையான பட்டங்களை பெற்றவர்கள் எல்லாம் பெரிய தொகை இல்லாமல் இருக்கிறார்களே என்று அப்போதைய தமிழ்நாடு யோசனை செய்து கொண்டு வந்த திட்டம் தான் நீட்ஸ் திட்டம், NEEDS, www.needs.gov.in என்று போட்டாலே இந்த திட்டத்தினுடைய முழு விவரம், யாருக்கு கடன் கொடுக்கிறார்கள், எவ்வளவு வரை கடன் கொடுப்பார்கள், 5 கோடி வரை. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு நிலம் இருந்து அது தொழில் கட்டுவதற்குரிய, தொழிற்சாலை கட்டுவதற்குரிய அனுமதியை நீங்கள் பெற்றிருந்தால், கட்டட லோன், இயந்திர லோன், எக்யூப்மெண்ட்ஸ் லோன், எல்லா இயந்திரங்களும் வந்து மின்சாரம் இழுத்த பிறகு அந்த மூலப்பொருட்கள் வாங்குவதற்கு நடைமுறை மூலதன கடன் வரை கொடுக்கிறார்கள். இந்த திட்டம் நன்றாக பிரபலமாகி பல 1000 பேர் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டிலே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசுக்கு முற்றிலும் சொந்தமான TIIC, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் என்ற நிறுவனம் தத்தெடுத்து அதிகம் பேருக்கு, வங்கிகள் கொடுக்காத பகுதிகளில் கூட கிராமப்புறங்களில் இருந்தாலும் சரி வங்கிகளும் கொடுக்கிறார்கள், இந்த

தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகமும் முன் வந்து இந்த நீர் திட்டத்திலே கலந்து கொடுக்கிறார்கள். இதில் யாரெல்லாம் கடன் பெற முடியும் என்றால், 18 முதல் 35 வரை ஆண்களுக்கு, பெண்களாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பொதுவான கேட்டகரி என்று சொல்வார்கள், பிசியாக இருப்பார்கள், வேறு மத்திய மாநிலத்திலே பணிபுரிஞ்சிருக்க மாட்டார்கள், எக்ஸர்வீஸ் முன்னாள் ராணுவ வீரராக இருக்க மாட்டார்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு 18 முதல் 35 வயது வரை, அதே போல் எஸ்சி எஸ்டி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ஊனமுற்றவர்கள், பெண்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், இவர்களுக்கெல்லாம் சலுகை கடன் என்ற வகையிலே 45 வரை கடன் கொடுக்கிறார்கள். அவர்கள் வட்டியும் குறைவாக கிடைக்கிறது. இந்த திட்டத்திலே ஒரு நிலம் வாங்கி வைத்திருக்கிறீர்கள், கட்டடம் கட்டுவதற்கு கடன் பெறலாம், இயந்திரங்கள் வாங்குவதற்கு, மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு, ஜெனரேட்டர் வாங்குவதற்கு, இயந்திரங்கள் எல்லாம் வாங்கி ஓட ஆரம்பித்த பிறகு அந்த நடைமுறை போலதான் ஒரு அட்டை அடிக்க வேண்டும், மூலப்பொருள் வாங்க வேண்டும், இப்படி சின்னஞ்சிறு நடைமுறை மூலதனம் அது இருந்தால்தான் நடத்த முடியும். அந்த நடைமுறை மூலதனத்தையும் இந்த நம்முடைய நீர் திட்டத்திலே கடன் பெறலாம். இதற்கு கடன் பெறுவதற்கு மாவட்ட தொழில் மையம் அல்லது டிஐஎஸ்சி நிறுவனத்தில் விண்ணப்பித்தால் உங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உள்ள ஒரு குழு உங்களை இன்டர்வியூ பண்ணி தேர்ந்தெடுப்பார்கள். உங்களுக்கு 15 முதல் 30 நாள் இந்த வாங்க போகிற கடனை, அந்த தொழிலை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று பயிற்சியும் கொடுப்பார்கள். அதன் பிறகு இந்த கடனுதவி கிடைக்கும். அருமையான குறைந்த வட்டியில் இந்த கடனுதவி கிடைக்கிறது. நீங்கள் நிறைய தொழில் முனைவோர் தென் மாவட்டங்களிலே இந்த வங்கிகளுக்கு சென்றால் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்கிறார்கள், நிறைய சான்றிதழ் கேட்கிறார்கள், செக்யூரிட்டி கேட்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு போய் தனியாரிடமும் தங்களுடைய லேண்ட் பில்டிங் போன்றவற்றை கடனுதவிக்கு பாணி செக்யூரிட்டியாக கொடுத்து வாங்குவது, நகைகளை கொடுத்து மாதம் 2.5% கடன் பெறுவது, இப்படி செய்கிறார்கள். அப்படி செய்வதால் வட்டி பாருங்கள், குறைந்தபட்சம் 2% என்றாலே வருஷத்துக்கு 24%. அதே நேரத்திலே நம்முடைய இந்த நீர் திட்டத்திலே மிக குறைந்த கட்டணத்திலே 9 முதல் 11% எல்லாம் கடனுதவி கிடைக்கிறது. அதில் சரியாக நீங்கள் செலுத்தினால் 3% வட்டி மானியம் கிடைக்கிறது. 25 முதல் 25,000 முதல் 25 லட்சம் வரை 25% மானியம் கிடைக்கிறது. அப்போ இப்படி நல்ல தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியிலே கடன் கிடைக்கும் போது, நல்ல சலுகைகளை கொடுக்கும்போது இந்த நீர் திட்டத்தை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். இன்று பல லட்சம் பட்டதாரிகள், டிப்ளமோதாரர்கள், ஐடிஐ படித்தவர்கள், பல கோடி பேர், லட்சம் அல்ல பல கோடி பேர் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். நீங்கள் சிறிய கடனாக இருக்கலாம், மிகப்பெரிய 5 கோடிக்கு மேற்பட்ட கடனுதவி திட்டமாக இருக்கலாம், அதுவரை இந்த திட்டத்திலே கடனுதவி கிடைக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் வேண்டுகிறேன். அதேபோல் நான் சொன்னேன், தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற கழகம் என்று நீர்த்துக்கு உதவி செய்கிறார்கள் என்று, அவர்கள் அனைத்து திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் 1949 முதல் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற கழகம் இயங்கி வருகிறது. அதனுடைய தலைமை அலுவலகம் மவுண்ட் ரோடு நந்தனம் சென்னை 35 இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு முற்றிலும் சொந்தமானது. ஒவ்வொரு வருடமும் நிறைய கடனுதவிகளை கொடுத்து வருகிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகம் பேர் கடன் பெற்று இருப்பது இந்த நீர் திட்டத்தில் தான், இந்த தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மூலம்தான். எனவே இதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். இந்த தமிழ்நாடு தொழில் மன்ற கழகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவங்க தங்களுடைய கிளைகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மத்திய மாநில அரசுடைய மானியங்களை தங்கள் இலாக்கா மூலமே, இப்ப நான் ஒரு வங்கியிலே கடன் பெறுகிறேன், ஒரு தனியாரிடம் கடன் பெறுகிறேன், ஒரு கூட்டுற வங்கியிலே கடன் பெறுகிறேன், ஏதோ ஒரு ஸ்கீமில் வாங்குகிறேன் என்றால் நான் தம் மாவட்ட தொழில் மையத்தில் சென்று தனியாக விண்ணப்பம் கொடுத்து அவர்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் செய்த பிறகு மானியம் கொடுப்பார்கள். ஆனால் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக்களை கழகத்தை மானியம் வழங்கும் அதிகாரிகளாக தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. எனவே நீங்கள் கடன் பெற்று தொழிலை தொடங்கிவிட்டால், நான் இயந்திரங்களை இயக்க ஆரம்பித்து விட்டேன், உற்பத்தி பொருள் தயாராகி வெளியே செல்லுகிறது என்று அதற்குரிய பில்களை கொண்டு காண்பிக்கும் போது அந்த அதிகாரிகளை நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு எவ்வளவு மானியமோ, ஏனென்றால் எந்த பகுதியிலே கடன் தொடங்கப்படுகிறது, என்ன படித்திருக்கிறார்கள், என்ன ஜாதியை சேர்ந்தவர்கள், ஊனமுற்றவர்களா, முன்னாள் இராணுவ வீரர்களா என்பதை பார்த்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் குறைந்த வட்டியிலே கடனுதவியை இந்த நம்முடைய தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் கொடுக்கிறது. மேலும் பெரிய அளவிலே நீங்கள் ஒரு கல்யாண மண்டபம்

0: கட்ட வேண்டும், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட வேண்டும். ஒரு மருத்துவராக இருக்கிறார் டாக்டர், அவர் தன்னுடைய மருத்துவமனையை 2 மாடி 3 மாடி 4 மாடிக்கு பெரிய மருத்துவமனை கட்ட வேண்டும். இப்படிப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸ் அவர்களுக்கும் பல்வேறு கடனுதவி திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் வழங்கி வருகிறது. நீங்கள் கட்டி வருகிறீர்கள், இவ்வளவு மாதந்தோறும் அடைப்பேன் என்று எழுதி கொடுத்திருக்கிறீர்கள், திடீரென்று உங்களுக்கு நிறைய பணம் வந்துவிட்டது, லாபம் வந்துவிட்டது. அதை முன்கூட்டியே அடைத்தால் வட்டி, அதை வட்டிக்கு கடன் முன்னாலேயே கட்டுவதால் அபராத வட்டி என்று வங்கிகள் போடுவார்கள். இங்கே முன்னாலேயே அடைத்தால் அதற்கு எந்த விதமான அந்த அபராதமும் இவர்கள் போடுவதில்லை. 13 முதல் 25 நாட்களிலே நீங்கள் விண்ணப்பித்தவுடன் கடன் கிடைத்துவிடும். அது இவர்களுடைய வெப்சைட் www.tiic தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் .org அல்லது www.tiic.location என்று போட்டால் எங்கெங்கு கிளைகள் இருக்கின்றன போன்ற முழு விவரங்களும் வந்துவிடும். அதேபோல் tiic.official வெப்சைட் போட்டாலும் அவர்களுடைய அனைத்து விவரங்கள், ஏனென்றால் புதிய புதிய திட்டங்களை ஒவ்வொரு வருடமும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் தொழில் தொடங்கி பிரமாதமாக நடத்தி திடீரென்று ஒரு புதிய இயந்திரம் வேண்டும், அதற்கு உடனே உங்களுடைய மார்ஜின் மணி என்று சொல்லக்கூடிய 20% கட்டினா மீதிக்கு ஒரு புதிய இயந்திரத்தை உடனே கொடுப்பார்கள். வெவ்வேறு வயதான காலம் செல்ல செல்ல புதிய புதிய டெக்னாலஜிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. முன்பெல்லாம் ஒரு பேக்கரி நீங்கள் தொடங்க வேண்டுமானால் பெரிய இடம் தேவை, தனியாக அடுப்பு கட்ட வேண்டும். அந்த அடுப்புகளை விறகுகளை போட்டு எரித்து அதில்தான் பன் நிலையை தொடங்கி ரஸ்க்கு வரை தயாரிக்க. ஆனால் இன்று 10x10 சதுரடியிலே ஒரு பெரிய பேக்கரி டீ கடையை ஆரம்பித்து விடலாம். எல்லா இயந்திரங்களும் சின்னஞ்சிறு அளவிலே சீனா, தாய்வான், ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதியாகிறது. எனவே அந்த புதிய டெக்னாலஜிக்கு மாற வேண்டுமானால் அந்த இயந்திரங்களை வாங்க வேண்டி வரும். அப்போது அதற்கும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் கடனுதவிகளை வழங்குகிறது. இவர்கள் கடனுதவி கொடுப்பதற்கு முன்பே அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளை கொடுப்பதாலும் இந்த வெவ்வேறு காலகட்டங்களிலே அந்த தொழில் முனைவோரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு பல பயிற்சிகளை கொடுத்து ஆதரவு கொடுப்பதாலும் சரியாக கடனுதவியை சரியான நேரத்திலே அந்தந்த தேதியிலே கட்டி வருபவர்களுக்கு 3% வட்டி மானியம், நீங்கள் கட்டிய வட்டியை தமிழ்நாடு தொழில் முனைவோர் தனியாக கொடுத்து விடுகிறது. அப்படி என்றால் உங்களுக்கு எவ்வளவு குறைந்த வட்டியிலே கிடைக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் 11%க்கு கடன் பற்றி இருக்கிறீர்கள், ஒழுங்காக செலுத்தி விட்டால் அது 3 போக 8% தான் உங்கள் கையில் இருந்து ஒரு வருடத்திற்கு 1,08,000 ரூபாய் அவ்வளவுதான். வேறு எங்கும் இந்த அளவுக்கு கடனுதவி கிடைக்காது. எனவே தமிழ்நாடு முதலீட்டுக் கழகத்தை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் இதனுடைய கிளை இருக்கிறது. இந்த கடனுதவி திட்டங்கள் மட்டுமல்ல வெவ்வேறு ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொன்னேன், அவர்களுக்கு கொடுப்பது போல உணவு பதப்படுத்தல் சார்ந்த தொழில்கள், தொழில் பேட்டை அமைப்பதற்கு போன்ற பல கடனுதவிகளை தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு கூட ஏறக்குறைய 2,000 கோடிக்கு கடனுதவி வழங்குவதற்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் அதனுடைய கடனுதவி வழங்கும் தொகையை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எல்லோரும் சரியாக கட்டி வருவதால் தமிழ்நாட்டிலே பெருந்தொழில்களுக்கு பெரிய உறுதுணையாக தமிழ்நாட்டு தொழில் முதலீட்டுக் கழகம் இருக்கிறது. அவருடைய முழு விவரத்தை தெரிந்து சிறு தொழில், அதேபோல் மைக்ரோ தொழில் என்று சொல்லக்கூடிய சின்னஞ்சிறு தொழில்களை நீங்கள் தொடங்கினால் 3 முதல் 6% கடனுதவி கொடுக்கிறார்கள். வருட வட்டில் 3 முதல் 6% மைக்ரோ தனி போன்ற சின்னஞ்சிறு மினி தொழில்களை நீங்கள் தொடங்கினால் உடனுக்குடன் கடனுதவி கொடுக்கிறார்கள். எனவே இந்த தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் முற்றிலும் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது. நீங்கள் விண்ணப்பித்தால் 13 முதல் 25 நாட்களிலேயே கடனுதவி கிடைத்துவிடும். அதே போல் வாங்கிய கடனையும் நீங்கள் 7 முதல் 20 ஆண்டுகள் கூட செலுத்துகிறார்கள். பெரிய கடனுதவி பெற்றவர்களுக்கு நீண்ட கால கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவதற்கு அனுமதிக்கிறார்கள். இப்போ தொழில் தொடங்கி வைத்தீர்கள், உடனே லாபம் வந்து விடாது, உடனே உங்களுடைய முழு தொகையும் கட்ட முடியாது. எனவே 6 முதல் 20 மாதங்கள் அந்த தொழிலின் தன்மையை அமௌண்டை கொடுத்து 6 மாதம் முதல் 20 மாதம் வரை அந்த ஓய்வு காலம், அதாவது நீங்கள் கட்டாமல் வருகிற வருமானத்தை உங்களுடைய தொழிலிலேயே போட்டு முன்னேற்றலாம். 8 மாதம் உங்களுக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் என்றால் அந்த 8 மாதத்திற்கு பிறகு நீங்கள் அந்த உங்களுடைய மூலதனத்தையோ அல்லது மொத்த கடனுதவியில் இருக்க ஒரு தொகையோ அல்லது முடிந்தால் அந்த வட்டியையோ குறித்த காலத்தில் செலுத்தி வரலாம்.
1: நன்றி சார், ரொம்ப சிறப்பான தகவல்களை எங்களுக்காக கொடுத்து

0: இருக்கிறீங்க. ஒவ்வொரு தொழிலுக்கும் தனித்தனி நிறுவனங்கள் இருக்குது அப்படின்ற விவரத்தையும் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். அந்த நீர்த்திட்டம் பற்றியும் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற கழகம் பற்றியும் பல புதிய தகவல்களை என்ன போல நேரிலே நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. நமக்காக தகவல் கொடுத்த ஞானசேகர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.
1: இன்று ஒரு தகவல்
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் 7:15 மணிக்கான தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம், பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடாக வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்

0: குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1 தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114.50 ரூபாயாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973 இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மகளிர் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஒப்பன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில்

இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: காலம் மாறினாலும் தன் ஒலியை மாற்றாமல் இளமையோடு இன்னிசையால் உங்கள் இருதயம் வருடும் இனிய நண்பன் ஆகாஷ்வாணி இப்பொழுது 90வது ஆண்டில் பயணிக்கின்றது. இவ்வருடத்தினை சிறப்பிக்கும் விதமா நாம கேட்க இருக்கிறோம் வானொலிக்கு 90 என்ற சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட தேனி மாவட்டம் தேனி பகுதியில இருந்து நேயர் ஈஸ்வரி அவங்களோட அனுபவங்களை பகிர இருக்கிறாங்க, கேட்போமா? வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
6: இந்த உலகத்துக்கு என்னை தந்த முதல் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிலைய இயக்குனர், அங்கு இருக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த உலக இந்தியாவின் ஆகாசவாணி 90வது வருஷத்துல நம்ம கடந்து போறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்புறம் என்னன்னா பாத்தீங்கன்னா, இந்த இதுல வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் எல்லாமே இருக்குது. இந்த நிகழ்ச்சியில வந்து பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்த காலங்கள்ல, உடன்கட்டை ஏறின காலங்கள்லாம் இருக்கு, அது எல்லாம் மாறி இப்ப பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஏரியா மூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நெல்லை எஃப்எம் மூலியமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் கிடைச்சிருக்காங்க. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, மாமா, அக்கா எல்லாரும் நிறைய பேர் கிடைச்சிருக்கிறாங்க. இதுல வந்து ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சி, வானவில் டெய்லி ஒரு நிகழ்ச்சி கொடுத்து மக்கள் எல்லாம் பேசுறாங்க. அது மாத்திரம் இல்லாம மன விரும்புதை நிகழ்ச்சி கொடுக்குறீங்க, அதுல பாட்டு கேட்கறாங்க நேயர்கள், அதுல பொது அறிவுகள் நிறைய விஷயங்கள் கொடுக்குறீங்க. வீட்டுல இருந்து கொண்டே உலகத்தை நாங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம நிறைய விஷயங்கள் கத்து கொடுக்குறீங்க. நாங்கெல்லாம் ஒரு கவலையில, ஒரு மன வேதனையில, குடும்ப சூழ்நிலையில இருக்கும் போது எங்களுக்கு இந்த ரேடியோவினுடைய பாட்டுகள் வந்து ஆறுதலா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஆரம்பிச்சு 50வது வருடம் ஆகுது. 2012 திருநெல்வேலி எஃப்எம் ஆரம்பிச்சாங்க. எங்க தாத்தா வந்து ரேடியோ நல்லா கேட்பாங்க. அவங்க கேட்ட அந்த பழக்க வழக்கங்கள் தான் அப்புறம் எங்க அம்மா கேட்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் அப்படியே எனக்கும் இந்த இது வந்து ஒட்டிக்கிடுச்சு. ரேடியா இல்லாம என்னால இருக்க முடியாது. எங்க போனாலும் எல்லாரும் டிவி செல்லில் அப்படி பாக்குறாங்க, ஆனா எனக்கு ரேடியா கேட்காம அது ஒரு மாதிரி தலைவலியே வந்துடும். டீ குடி கேட்டு எப்படி தலைவலி வருதோ அதே போல எனக்கும் வந்து தலைவலி வந்துடும். அது மாத்திரம் இல்லாம விஷயங்கள் எல்லாமே நான் தெரிஞ்சு கொள்றேன். என்னுடைய அறிவுபூர்வமான காரியங்களா இருக்கட்டும், விவரங்களா இருக்கட்டும், தொழில் சம்பந்தமானதா இருக்கட்டும், எனக்கு ஆறுதல் செய்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ரேடியா தான். இதுதான் ஆரம்பிச்சு கொடுத்தவங்களுக்கு கொடாநப்பட்டு 90வது வருஷம் கடந்து போயிட்டு அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் நிறைய வருஷங்கள் கடந்து போகணும். அங்க இருக்க அன்பான அறிவிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான காரியங்கள் கொடுக்குறீங்க, அந்த வாலிபர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரியம் பண்ணணும்னாலும்

உலகத்துல இருக்க அத்தனை காரியங்களும் செல்லுக்குள்ள அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. நம்ம நிலையத்துல இருந்து நீங்க கொடுக்குற தகவல் மூலியமா நிறைய பேர் பிரயோஜனப்படுறோம். பெண்கள் வந்து எங்களுடைய விழிப்புணர்வே இந்த ரேடியா எஃப்எம் தான் அப்படின்னு நாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். இன்னும் நாங்க சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம டிவி எல்லாம் சரியா பாக்குறது இல்லை. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிவி கூட இல்லை. ரேடியா தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கும். சொந்த பசங்களை நம்ம எப்படி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், எப்படி ஒரு இது கிடைக்கும், அதே மாதிரிதான் இந்த நேர்களை பார்க்கும் போதும் இந்த ரேடியா கேட்கும் போதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த பொது அறிவுல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்கு கட்டுப்படுத்துறீங்க, மருத்துவ காட்சிகள் சொல்லி கொடுக்குறீங்க. இன்னும் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில வந்து இன்னும் நீங்க சிறப்பா நடத்தணும், இன்னும் வருஷம் நிறைய வருஷங்கள் கடந்து போகணும்னு சொல்லி நான் வந்து வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தேனியும் சரி எங்க அம்மா பேர் செண்பகம் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு என் திறன் தாழ்ந்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

hn1@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். விவரங்களை 044249864458 என்கின்ற தொலைபேசியில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நேர்லை காலை 7:31 நிமிடம் ஆகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் சுப்ரானா பாடல் வேலன் திரைப்படத்திலிருந்து தான் நம்ம கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்குது. நிறைய ஆங்கில வார்த்தைகளை ஆங்கில இலக்கணங்களை தெரிந்து கொள்ள நீங்களும் ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா உடனே ஒரு நோட்டு பென்னோட ரெடியாக இருங்க, தகவல்கள் உங்களுக்காக வர காத்துட்ருக்குது. கேட்டுடலாம் அதுக்கு முன்னால் பாடல்.

வாக்கியம் எப்படி உருவாக்கலாம் என்ற கருத்துக்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண வாக்கியம், கேள்வி வாக்கியம், கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியம், ஆச்சரிய வாக்கியம் போன்ற வாக்கியங்களை நாம் வாழ்க்கையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் சில கேள்வி வாக்கியங்களை எப்படி உருவாக்கலாம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறேன். நேற்று வந்து இன்று நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால், ஹூ என்றால் யார், ஹூஸ் என்றால் யாருடைய, ஹூம் என்றால் யாரை. இதற்கு முன் நான் நேற்று சில இரண்டு நாட்களுக்கு முன்னால டபிள்யூஸ் க்வெஸ்சன் என்னெல்லாம் சொன்னேன் என்பதை லேசாக பார்த்து வந்து விடலாம். வாட் இஸ் த டைம் நவ், வாட் என்ற வார்த்தையை பற்றி சொன்னேன். வாட் என்றால் என்ன, வாட் இஸ் த டைம் நவ், அதாவது அப்படியும் கேட்கலாம், வாட் டைம் இஸ் இட் அப்படியும் கேட்கலாம். ஆனால் எளிதாக கேட்பதற்கு பாமரரும் கேட்பதற்கு வாட் இஸ் த டைம் நவ், த டைம் இஸ் 7:35 AM அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வென் என்றால் எப்பொழுது, கட்டாயம் ஒரு நேர பயன்பாடு வரும் என்று சொன்னேன். வென் டு யூ வேக் அப், வென் டு யூ வேக் அப் எவ்ரி டே, தினமும் நீ எப்பொழுது எந்திருக்கிறாய். ஐ வேக் அப் அட் 6 AM எவ்ரி டே, நான் காலையில் 6 மணிக்கு எந்திருக்கேன். ஐ வேக் 6:00 இன் த மார்னிங் அப்படின்னு கூட நம்ம என்ன சொல்லலாம். சார் இன்னொரு வார்த்தை அடுத்தாப்புல வேர், WHERE யூ வேர், எங்கே, வேர் இஸ் யுவர் ஹவுஸ், உனது வீடு எங்கே இருக்கிறது. ஹவுஸ்ன்னா எனக்கு இன்னொரு வார்த்தை ஞாபகத்தில் வருது, அது நேர்களோடு கலந்து கொள்ள பங்கு பெற்று சொல்லிக்கிடலாம் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஹவுஸ்னாலும் வீடு தான், ஹோம்னாலும் வீடு தான், ஆனால் ரெண்டுக்கும் சின்ன வேறுபாடு இருக்கு. மாணவர்கள்ட்ட பேசும்போது இந்த ஹவுஸ் வரும்போதே இது கட்டாயம் சொல்லுவேன். ஹவுஸ்னா கட்டடத்தை மட்டும்தான் குறிக்கும், சுவர்கள், 4 சுவர்கள் இப்போ வீடு அப்படி மட்டும்தான், அதில் வந்து ஆட்கள் இருக்கணும்னு தேவையில்லை, காலியான வீடு கூட இருக்கலாம். ஆனால் ஹோம்னா குடும்ப அமைப்பு, ஹோம், அதனால ஹவுஸ் வீடு, ஹோம் வீடு, ஆனால் ஹவுஸ் ஹோமுக்கு சின்ன வேறுபாடு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பாங்க. நீ உன் நேரத்தை ஏன் வீணாக்கிக்கிட்டு இருக்க, ஒய் ஒய் என்றாலே அது ஒரு காரணம், ஏன், எதற்கு. நம்ம ஏதாவது கா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க இந்த காரணத்தால வீணாக்கிட்டு இருப்பான். ஹீ இஸ் வேஸ்டிங் டைம் அன்னெசரிலி வித் ஹிஸ் செல்போன். பார்த்தீங்களா, இப்போ நிறைய பேர் தேவையில்லாமல் அவங்களுடைய செல்ஃபோனால அவங்க வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக இப்போ நான் பார்க்க போகிறது வந்து ஹூ. ஹூ என்றால் யார், இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனம். இதில் என்னென்னா, வழக்கமாக நான் சொன்ன மாதிரி எல்லா வெர்பில் எல்லா ரிலேட்டிவ் சாரி எல்லா இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனம்லையுமே டூ டஸ் வச்சு நம்ம கேள்வியில் உருவாக்கலாம். இது இந்த ஹூக்கு மட்டும் ஹூடு அப்படிலாம் சொல்லக்கூடாது, சிரிச்சிருவாங்க. ஹூ ஹூடஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹூ ஹூ கம்ஸ் ஹியர், யார் இங்கு வருகிறார், பார்த்தீங்களா, இல்லை டைரக்டாக அந்த மெயின் வெர்பு ஹூ கோ டு தேர், அங்கே ஹூ கோ ஹூ கோஸ் தேர், யார் அங்கே போகிறார், அதை மாதிரி. அடுத்தப்பல பாசனத்தில் ஹூ ரோட் த லெட்டர், யார் அந்த கடிதம் எழுதினார். ஹூ வில் கம் வித் யூ, யார் உன்னிடம் வருவார். Who is speaking there? அங்கே யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த ஹூங்கிற வார்த்தை வைத்து அப்படி எல்லா டென்ஸ்லையும் கிட்டத்தட்ட போடலாம். ஆனால் டூ டஸ் மட்டும், அதில் டூ டஸ் டிட் மட்டும் பயன்பாடு வராது. அடுத்தபடியாக ஹூஸ், அதுவும் ஒரு யாருடைய என்று ஒரு வார்த்தைக்காக ஹூஸ் சொல்கிறோம். ஹூஸ் பென் இஸ் திஸ், ஹூஸ் பேப்பர் இஸ் திஸ், அதான் யார் உடைய அந்த பொசசிவ்னு சொல்லுவாங்க, அதை மை என்னுடைய, அவர் என்னுடைய, எங்களுடைய, தயர் அவர்களுடைய, இவர் உன்னுடைய, அந்த உடை அந்த பொசசிவ் இருக்கு பார்த்தீங்களா, உடைமை பெயர்ச்சல்னு சொல்லுவாங்க அதை. அந்த ஹூஸ் வந்து அது தொடர்பான ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். ஹூஸ், ஹூஸ்னா யாருடைய, ஹூஸ் ஹவுஸ் இஸ் இஸ் திஸ், ஹூஸ் ஹவுஸ் இஸ் திஸ், ஹவுஸ் இஸ் திஸ், ரெண்டு தடவை இஸ் வராது. ஹூ ஹவுஸ் இஸ் திஸ், யார் இந்த வீடு, யாருடைய வீடு இது அப்படின்னு ஹூஸ் சொல்லலாம். அப்புறம் பாருங்க அடுத்தாப்புல ஹூம், ஏதாவது நான் விளக்கம் கொடுக்கணும்னா நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், நமக்கு நேர பயன்பாடுனால நம்ம அது குறைவாகவே பேசிக்கிட்டு வருவோம். ஹூம், ஹூம்னா யாரை, அந்த

0: நேரம் காலை 7:35. அடுத்ததான் நம்ம இணையக்கூடிய சூப்பரான நிகழ்ச்சி ஆங்கிலம் அறிவோம். நமக்காக தகவல்களை தர சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம். ஆங்கிலம் அறிவோம், ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்களோடு நான் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நெல்லை பண்பலை 102.6 பண்பலை நேயர்களுக்கு மீண்டும் காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. லெட்ஸ் நோ இங்கிலீஷ். ஆங்கிலத்தை நாம் அறிந்து வருகிறோம், எளிமையாக எளிமையாக சில சில வரிகள் முடிந்த அளவு நாம் அறிந்து வருகிறோம். நான் நேற்று அதாவது வினா

0: ஸ்கூம், அந்த ஸ்கூம் கூட வேற வார்த்தைகள் சேர்ந்தா நிறைய ஒரு மாறுபாடான ஹூம் டு யூ சார், ஹூம் டு யூ சார், நீ யாரை தேடுகிறாய், இதுல பாருங்க, டு ஹூம் யாருக்கு, ஃபார் ஹூம் யாருக்காக, பை ஹூம் யாரால், வித் ஹூம் யாருடன், அப்படி அந்த ஒவ்வொரு ஹூம்ங்கிற வார்த்தையோட ஒவ்வொரு வார்த்தையோடையும் நம்ம வெர்பை சேர்த்து கேள்விகள் அழகா உருவாக்கலாம். அதுதான் ஹூ, ஹூஸ், ஹூம் என்ற வார்த்தைகளுடைய பயன்பாடு. இப்படி நாம் டபிள்யூஹெச் கொஸ்டின்ல இன்னும் விச் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது, டபிள்யூஹெச்ஐ விச்னா எது, எந்த, எந்த அர்த்தத்துல வரும். அப்படி நம்ம வினா வார்த்தைகளை உருவாக்கி, அதாவது கொஸ்டின் வேர்டு, டபிள்யூஹெச் வேர்டு என்று சொல்வார்கள். இனி இது போலவே ஹவு போன்ற வார்த்தைகளையும் நம்ம நாம் பயன்படுத்தலாம். ஹவு, ஹெச்ஓடபிள்யூ, ஹவு வைத்து நிறைய வார்த்தைகளை உருவாக்கலாம். அதை நாளை நாம் பார்க்கலாம். கடைசியாக நான் நிறைவாக என்ன சொல்லலாம் என்று இருக்கிறேன் என்றால், இரண்டு ப்ராவர்பு, அதாவது பழமொழிகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். மேக் ஹே வைல் த சன்ஷைன், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அப்புறம் இன்னொன்று பாருங்க, நம்முடைய அருமையான இன்னொரு பழமொழி, ஈஸ்ட் ஆர் பெஸ்ட் ஹோம் இஸ் பெஸ்ட், கிழக்கையோ மேற்கையோ சொந்த வீடு, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் இஸ் பெஸ்ட். அது தமிழ்ல நமக்கு பாருங்க அருமையா வரும், எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். மீண்டும் இன்னொரு நம்ம நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நமக்கு கிடைத்திருக்கிற அந்த குறுகிய நேரத்தில் தெளிவாக டபிள்யூஹெச் சார்ந்த சில இலக்கணங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நாங்களும் தெளிவாக கற்றுக்கிட்டோம். ரொம்பவே நன்றி சார். நேரிலே இது போல் தினமும் 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி இருக்குது, பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம் தொடர்ந்து பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து பாடல், நேரம் காலை 7:42.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் காலை 7:46. நாம கேட்கலாம் அடுத்ததாக இன்றைய தினம். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். ஒவ்வொரு ஆண்டும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுது. இந்த நாள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோட அவசியத்தையும் மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காகவும் இதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கடைபிடிக்கப்படுது. நாம் வாழ்கிற பூமி நமக்கு தேவையான காற்று, நீர், உணவு எல்லாத்தையும் கொடுக்குது. ஆனால் இன்றைக்கி காடுகள் அழிக்கப்படுது, மரங்கள் அதிகமாக வெட்டப்படுறது, காற்று மாசுபடுறது, காலநிலை மாற்றம், பிளாஸ்டிக் மாசுபாடுன்னு பல பிரச்சனைகள் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது. ஒரு மரத்தை வெட்டுறப்போ வெறும் ஒரு மரத்தை மட்டும் அழிக்கிறது கிடையாது, பல உயிர்களோட வாழ்விடத்தை வாழ்வாதாரத்தையும் நம்ம சிதைக்கிறோம். கூடவே மனிதனுக்கு கிடைக்கிற நல்ல ஆக்சிஜன் அளவையும் நாம் குறைக்கிறோம், மண்ணை அரிப்பை அதிகரிக்கிறோம், மழைக்கான வாய்ப்பையும் நம்ம இழக்கிறோம். நாம் தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் பொருட்கள் மண் வளத்தையும் நீரையும் மாசுபடுத்துது. பல உயிரிகள் அதை உணவாக இந்த நச்சை உண்டு மடியுது. இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தேவையே இல்லை. சின்ன சின்ன செயல்கள் செஞ்சாலே போதும். மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கலாம், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம், மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீரை பெருக்கலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறது இது எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான். இதை செஞ்சாலே போதும், நிச்சயமாக வளமான சுற்றுச்சூழலை நாம் பெறலாம். இயற்கையை நேசிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம். கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீதாராமம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: நான் சொன்ன வருவல் இன்னும் மேஜைக்கு வரவில்லை. முதலில் அதை எடுத்து வையுங்கள்.
2: வருவலா? வாழைக்காய் வருவலாக இருக்குமோ?
3: ஆஹா, பிரியாணி வாசனை வருகிறது. அப்படி எனில் கோழி வருவலாகத்தான் இருக்கும்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் வணக்கம். வாரு மந்திரியாரே. ஆமாம், மதியம் வரை ஏதோ அனுமதி வாங்கி சென்றிருந்தீர்களே. வேலை சிறப்பாக முடிந்ததா?
2: அதெல்லாம் முடித்து விட்டேன் மன்னா. அதுதான், சீக்கிரமாகவே வந்துவிட்டேன். அதுவும் தாங்கள் பிரியாணி சாப்பிடும் நேரமாக பார்த்து வந்திருக்கிறேன்.
1: புரிகிறது புரிகிறது. உண்மையும் பிரியாணி சாப்பிட அழைக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லி காட்டுகிறேன். உமக்கு இல்லாததா இப்படி வந்து அமரும். நாம் சேர்ந்தே பிரியாணி சாப்பிடுவோம்.
2: நன்றி மன்னா.
1: யாரங்கே, மந்திரியாருக்கும் பிரியாணி எடுத்து வாருங்கள்.
3: சுட சுட ஆவி பறக்க வருகிறது பிரியாணி. ஒரு பிடி பிடித்து விட வேண்டியதுதான்.
1: என்ன மந்திரியாரே இப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்? பிரியாணியோடு இந்த கோழி வறுவலையும் சேர்த்து வைத்து சாப்பிட்டு பாரும். ஆஹா
2: ஆஹா, சுவையாக இருக்கிறது மன்னா.
1: இப்போது அந்த பிரியாணியுடன் தயிர் பச்சடி சேர்த்து வைத்து சாப்பிட்டு பாரும். சுவை அலாதியாக இருக்கும்.
2: அலாதியாகத்தான் இருக்கிறது.
1: இப்போது பிரியாணியுடன் இந்த முட்டையை சேர்த்து வைத்து சாப்பிட்டு பாரும். இன்னும் அதிருசியாக இருக்கும்.
2: அதைத்தான் நானும் அடுத்தது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன்.
1: ஆனால் நீர் அந்த முட்டையை எடுத்து சாப்பிட முடியாது. எனது கேள்விக்கு பதிலை கூறிவிட்டு அதை எடுத்து சாப்பிடலாம்.
2: கை கேட்டதை வாய் கேட்டு விடாம செய்கிறாரே இந்த மன்னர். ஏன் மன்னா, தாங்கள் குருகுலத்தில் தேர்வில் முட்டை மார்க் எடுத்ததற்காக இப்போது நான் முட்டை எடுப்பதற்கு முன் எனக்கு தேர்வு வைப்பது கொஞ்சமாவது நியாயம் இருக்கிறது?
1: மந்திரியாரே, அடக்கி வாசியும் அடக்கி வாசியும் ராஜ ரகசியங்களை எல்லாம் எதற்கு இப்போது வெளியே கொசைய விடுகிறீர்? முதலில் இந்த கேள்விக்கு பதில் கூறும். இந்த முட்டையை சாப்பிடுகிறீரே? கூறும் அப்படி என்றால், முதலில் கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா?
4: கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா?
2: பிரியாணி சாப்பிடும் நேரத்தில் இந்த சந்தேகம் எல்லாம் வர வேண்டுமா?
1: ஆமா மந்திரியாரே, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆதி காலத்தில் இருந்தே ஒரு தீர்க்க முடியாத புதிர் என்றால் அது முதலில் கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்பதுதான். கோழியா முட்டையா, முட்டையா கோழியா, இந்த இரண்டில் எது முதலில் வந்தது? இதற்கான விடை எனக்கு இப்போது தெரிந்தே ஆக வேண்டும்.
2: ஆஹா, இதற்கு பதில் கூறவில்லை என்றால் மன்னர் இன்று நம்மை பிரியாணி சாப்பிட விடமாட்டார். அவிழ்க்க முடியாத சிக்கலாகவே இருந்த இந்த புதிருக்கு இப்போது ஆராய்ச்சியாளர்கள் விடை கண்டுபிடித்திருக்கிறார்கள். முதலில் 51 புதைப்படிவ உயிரினங்களையும் 29 உயிருள்ள உயிரினங்களையும் ஆய்வு செய்த பின்னர் 320 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய அந்த உயிரினங்கள் நீர், புகா, தோல் மற்றும் நீரிழப்பை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டன என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் மூலம் நீரிலிருந்து பிரிந்து நிலத்தில் வாழும் தன்மையை அவை வளர்த்து கொண்டன என்பதும் தெரிய வந்திருக்கிறது.
1: ஆமாம், நான் கேட்டதற்கும் நீர் சொன்னதற்கும் என்ன சம்பந்தம்?
2: நான் சொன்னதை சற்று திருப்பி பாருங்கள். அது மட்டுமல்ல, பல பல்லிகள் மற்றும் பாம்புகள் குட்டி என்னும் தன்மையிலிருந்து முட்டையிடும் தன்மைக்கு மாறியிருக்கின்றன. கோழியின் மூதாதைய உயிரினமும் குட்டி என்னும் தன்மையிலிருந்து

0: முட்டையிடும் தன்மைக்கு மாறியுள்ளது. இதன் மூலம் முட்டையோடு உருவாக என்ற புரதம் தேவை. இந்த புரதம் கோழியின் கருப்பையில் உள்ளது. இதனால் கோழிதான் முதலில் தோன்றியிருக்க வேண்டும், அதன் பிறகுதான் முட்டை வந்திருக்க வேண்டும் என முடிவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் தற்போது வந்திருக்கின்றனர். இந்த முடிவுகளை ஒரு அறிவியல் நாளிதழில் வெளியிட்டும் இருக்கிறார்கள்.
1: அற்புதமான விளக்கம், அருமையான விளக்கம். எப்படியோ தீர்வு கிடைக்காத ஒரு புதிருக்கு தீர்வு கிடைத்து விட்டது. அதை நாம் அந்த முட்டையை வைத்துக் கொண்டே கொண்டாடி விடுவோம். முட்டை குருமா, முட்டை வறுவல், முட்டை குழம்பு, முட்டை ஆம்லெட், முட்டை பிரியாணி என்று தயார் செய்ய கூறிவிடுங்கள். இந்த வாரம் நமக்கு முட்டை வாரம்.
0: ஆஹா மன்னா, நன்றி. தாங்கள் குருகுலத்தில் தேர்வு முட்டை மார்க் எடுத்ததன் நினைவு கூறும் விதமாக கடந்த ஆண்டு ஒரு விழா கொண்டாடினோமே, அதற்கு பிறகு முட்டை வைத்து இப்போதுதான் இப்படி விழா எடுக்க போகிறோம் என நினைக்கிறேன்.
1: குருகுலத்தில் நீர் என்னோடு படிக்கும் போது கணித தேர்வில் என்னோடு சேர்ந்து முட்டை மார்க் வாங்கினீர் என்பதை மறந்து விட வேண்டாம்.
0: மன்னா, இப்போது இந்த ராஜரகசியங்களை எதற்கு முன்னா கசி விடுகிறேன். அந்த முட்டை வாரத்தை சூப்பராக கொண்டாடி விடுவோம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நெக்லின், நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான தகவலா உள்ளவர் சந்தை காய்கறிகள் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 50 ரூபாய், கத்திரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், முருங்கைக்காய் 24 ரூபாய், பெரிய வெங்காயம் 29 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், தேங்காய் 49 ரூபாய், இஞ்சி 140 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், கேரட் 66 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பீட்ரூட் 36 ரூபாய், சோயா பீன்ஸ் 180 ரூபாய், சேம்பு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 60 ரூபாய், ஆப்பிள் 220 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்காய் 90 ரூபாய், மட்டி 70 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கோழிக்கோடு கற்பூரவல்லி நாடு பச்சை வாழைப்பழங்கள் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நிலை தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. நேரில் இன்றைக்கி வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் பயனுள்ள பல தகவல்களோட பாடல்களையும் கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் சிறப்பு நிகழ்ச்சியும் நாம் கேட்க இருக்கின்றோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளி

துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் கூறியுள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி வழக்கென்று வந்தால். ஒவ்வொரு நாளுமே வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில அடிப்படை சட்டம் சார்ந்த பல்வேறு தகவல்களை நம்ம கேட்டுருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு பெண்களுக்கான சொத்துரிமை பத்தி தான் கேட்க இருக்கிறோம். அந்த தகவல்களை நமக்காக வழங்குறதுக்காக திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு இந்த பெண்களுக்கான சொத்துரிமை பத்தி எங்களுக்கு என்ன சொல்லிருக்கிறீங்க?
3: பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என்ற ஒரு சட்டம் 2005 கொண்டு வரப்பட்ட இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் இந்திய பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திலும் சமூக பாதுகாப்பிலும் ஒரு மிக முக்கியமான வரலாற்று மைல்கல்லாகும். இந்த சட்டத்தை பற்றி சொல்லணுன்னா, 1956 அசல் இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி ஒரு கூட்டு குடும்ப சொத்தில் பிறப்பால் உரிமை கோரும் தகுதி ஆண்களுக்கு மட்டுமே இருந்தது. பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு குடும்ப சொத்தில் நேரடி பங்குரிமை மறுக்கப்பட்டது. பெற்றோர் அல்லது கணவர் இறந்த பிறகு மட்டுமே அவர்களுக்கு சொத்து பிரித்து தரப்பட்டது. இந்த 2005 திருத்தச் சட்டத்தின் முக்கிய அம்சமாக இருப்பது என்னவென்றால், செப்டம்பர் 2005 முதல் அமலுக்கு வந்த இந்த திருத்தச் சட்டம் பாலின பாகுபாட்டை களைந்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை உள்ளதை பற்றி கூறுகிறது. அதால் பிறப்பால் சம உரிமைன்னு சொல்லக்கூடியது. ஒரு குடும்பத்தில் பிறக்கும் ஒரு மகனுக்கு சொத்தில் என்ன உரிமை உண்டோ அதே உரிமை மகளுக்கும், அது மகள் திருமணம் ஆனவரா இல்லையா என்பதை பற்றி கவலை இல்லை. பிறப்பால் அவங்க அந்த பெற்றோருக்கு மகளாக பிறந்தால் அவங்களுக்கு கிடைக்கிறது. மகன்களைப் போலவே மகள்களும் குடும்ப சொத்தின் கூட்டு பங்குதாரராக கருதப்படுவார்கள். குடும்ப சொத்தை பிரித்து கொடுக்கும்படி நீதிமன்றத்தை நாடும் உரிமை பெண் குழந்தைகளுக்காக பெண் மகள்களுக்கும் உண்டு. அவங்க திருமணம் ஆனாலும் பரவாயில்லை. அதே மாதிரி ஒரு குடும்பத்தின் பூர்வீக குடியிருப்பு வீட்டில் வசிப்பதற்கும் அதை பிரித்து கேட்பதற்கும் உரிமையும் பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கு முன் பெண்கள் திருமணமாகி விவாகரத்து பெற்றாலோ அல்லது கணவனை இழந்தாலோ மட்டுமே இந்த உரிமை இருந்தது. இப்போ அப்படி அல்ல. இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்தா, இந்துக்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் சீக்கியர்களுக்கு மட்டுமே பொருந்தும். முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ பெண்களுக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட சட்டங்களின்படி சொத்துரிமை

0: தீர்மானிக்கப்படுகிறது. இது எந்த விதமான சொத்துக்களுக்காக இது பொருந்தும்னு பார்க்கும்போது, தாத்தா கொள்ளுத்தாத்தா ஆகியோரிடமிருந்து வழி வழியாக வந்த சொத்துக்களுக்கு இந்த சட்டம் 100% பொருந்தும். அதே மாதிரி ஒருவர் தனது சொந்த பணத்தில் வாங்கிய சொத்தாக இருந்தால், அவர் உயில் எழுதி வைக்காமல் இருந்தால் மட்டுமே மகள்களுக்கு சம பங்கு கிடைக்கும். அவர் யாருக்காவது உயில் எழுதி வைத்திருந்தால் அந்த உயிலின்படி அந்த சொத்து போய் சேரும். 2005 இந்த சட்டம் வந்த பிறகும் தந்தை இறந்திருந்தால் மகளுக்கு சொத்து கிடைக்குமா என்ற குழப்பம் நீடித்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் August 11, 2020 அன்று வினிதா சர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. அதன்படி ஒரு மகள் பிறக்கும்போதே சொத்துரிமையை பெற்றுவிடுகிறாள். எனவே 2005 சட்டம் கொண்டு வரப்படும்போது தந்தை உயிரோடு இருந்தாரா இல்லையா என்பது முக்கியமல்ல. 2005 முன்பே தந்தை இறந்திருந்தாலும் மகளுக்கு பூர்வீக சொத்தில் சமபங்கு உண்டு. இதுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் உள்ளதா என்று கேட்கும் பொழுது, டிசம்பர் 20, 2004 முன்பு பூர்வீக சொத்து முறைப்படி பிரிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது விற்கப்பட்டிருந்தாலோ அந்த சொத்தில் பெண்கள் மீண்டும் உரிமை கோர முடியாது. இந்த சட்டத்தின் மூலம் ஒரு குடும்பத்தில் உள்ள மகனுக்கும் மகளுக்கும் இடையே இருந்த சொத்துரிமை பாகுபாடு முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது. திருமணமான பின்னரும் ஒரு மகள் தனது பெற்றோரின் குடும்ப உறுப்பினராகவும் சொத்தில் சம பங்குதாரராகவும் நீடிக்கிறார்கள். ஆகவே இந்த 2005 இந்திய உச்சநீதிமன்றம் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ள அந்த சங்கதியின்படி, பூர்வீக சொத்தில், அதாவது தகப்பனார் வழியில் வந்த பூர்வீக சொத்தில் அந்த மகன்கள் எவ்வாறு பாகம் பெறுவார்களோ அதே போன்று அந்த பெண்களும் அந்த பாகத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் திருமணமாகி தனி குடித்தனமாக இருந்தாலும் அந்த சொத்தில் அவர்களுக்கு பாகம் உண்டு. ஆனால் தகப்பனாருடைய சுய சம்பாத்தியத்தில் சொத்து வாங்கப்பட்டு தகப்பனார் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது வேறு யார் பேருக்கோ உயில் எழுதி வைத்தோ செட்டில்மெண்ட் எழுதி வைத்திருந்தாலோ அதில் பெண்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக தர வேண்டும் என்று கூற முடியாது. ஆனால் அந்த சொத்தை கிரயம் வாங்கியிருந்த தகப்பனார் இறந்துவிட்டால் அவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அது ஆண் பெண் பாகுபாடு இன்றி அவர்கள் அனைவருக்கும் சமமாக பிரித்து வைக்கப்படும். இதுதான் இந்த சட்டத்தின் ஒரு சிறப்பம்சம். ஆகவே 2005 கொண்டு வரப்பட்ட இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் இந்திய பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திலும் சமூக பாதுகாப்பிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வரலாற்று மைல்கல் ஆகும் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது.
1: நன்றிங்க சார், பெண் சொத்துரிமை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அழகாக சொன்னீங்க. நேர்களை இதுவரை வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

நேர்களே, இன்னைக்கு நிறைய இடங்களில் நாளைக்கு மின்தடை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிற தகவல்களை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கல்லடைக்குறிச்சி கோட்டம், ஓதுலுக்கர்பட்டி, வீரவண்ணலூர், அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு, கடையம் துணை மின் நிலையங்களில் நாளை சனிக்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இருக்கிறதுனால காலை 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, ஆழ்வான் துலுக்கர்பட்டி, ஓதுலுக்கர்பட்டி, செங்குளம், பாப்பாக்குடி, கபாலிப்பாறை, இடைக்கால், அணைந்த நாடார்பட்டி, தாளையூத்து, பனையங்குறிச்சி, நாளாங்கட்டளை, கீழே குத்தப்பாஞ்சான், காசி தர்மம், முக்குடல், சிங்கம்பாறை, கல்லடைக்குறிச்சி, வீரவநல்லூர், சாட்டுப்பத்து, அரிகேசவநல்லூர், வெள்ளாங்குழி, ரங்கசமுத்திரம், கூனியூர், காரக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், ஊர்காடு, வாகைக்குளம், இடைக்கால், மன்னார்கோவில், பிரம்மதேசம், பல்லக்கால், அடைச்சாணி, அகஸ்தியர்பட்டி, மணிமுத்தாறு, ஜமீன், சிங்கம்பட்டி, அயன் சிங்கம்பட்டி, வைராவக்குளம், பொன்மாநகர், தெற்கு பாப்பான்குளம், மூலச்சி, பொட்டல், மாஞ்சோலை, ஆலடியூர், ஏர்மாள்புரம், இந்த பகுதிகளில் நாளைக்கு காலை 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் மின்வியகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென்காசி, செங்கோட்டை, சுரண்டை மற்றும் சாம்பவர், வடகரை உப மின் நிலையங்கள்லையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால காலை 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, தென்காசி, மேலகரம், நன்னகரம், குடியிருப்பு, குற்றாலம், காசி மேஜர்புரம், இளஞ்சி, ஐயாபுரம், குத்துக்கல், வலசை, இலத்தூர், ஆயிரப்பேரி, பாட்டப்பத்து, மத்தாளம்பாறை, திரவியநகர், ராமச்சந்திரப்பட்டினம், மேலமிஞ்ஞானபுரம், செங்கோட்டை, கணக்கப்பிள்ளை வலசை, பெரியபிள்ளை வலசை, பிரானூர், வல்லம், கற்குடி, புளியரை, தெற்குமேடு, பூலாங்குடியிருப்பு, கட்டளை குடியிருப்பு, சுரண்டை.

இடையர்தவணை, குலையநேரி, இரட்டைக்குளம், சுந்தரபாண்டியபுரம், பாட்டாக்குறிச்சி, வாடியூர், ஆனைக்குளம், கரையாலனூர், அஞ்சன்குன்றம், சாம்பார் வடகரை, சின்னத்தம்பி நாடானூர், பொய்கை, கோவில் ஆண்டானூர், கள்ளம்புலி, எம்சி பொய்கை, துறைசி தாம்பிபுரம். இந்த பகுதிகளில் காலை 9 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஊத்துமலை, ஆலங்குளம், கீழப்பாவூர் உப மின் நிலையங்கள்லையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, ஊத்துமலை, கீழக்களங்கள், குறிச்சான்குளம், மேல மருதப்பபுரம், சோலைச்சேரி, கருபந்தா, அமுதாபுரம், மாவிலியூத்து, கல்லத்திக்குளம், கங்கனாங்கிணறு, ருக்மணியம்மாள்புரம், ஆலங்குளம், ஆண்டிப்பட்டி, நல்லூர், சிவலார்குளம், ஆண்டிப்பட்டி, ஐந்தாம் கட்டளை, துத்திக்குளம், கல்லூத்து, குருவன்கோட்டை, குறிப்பின்குளம், அத்தியூத்து, குத்தப்பாஞ்சான், மாயமான்குறிச்சி, கழநீர்குளம், அடைக்கலாம்பட்டினம், பூலான்குளம், முத்துகிருஷ்ணவேரி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் நரேஷ் மாகோ. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to visit Gujarat and Daman today to launch multiple development projects worth around 21,800 crore rupees. Prime Minister calls upon athletes participating in World Yogasan Championship to become ambassadors of Ayush Ministry's Yog 365 campaign. Reserve Bank of India to announce its bi-monthly monetary policy.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையறிவி. இன்னைக்கு திரையறிவு நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
2: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
1: ரியோ, இன்னைக்கு நம்ம திரையறிவு நிகழ்ச்சியில
2: சொல்லுங்க
1: என்ன மாதிரியான கேள்விகள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, சினிமா பிரபலங்கள் சினிமாக்கு வந்த உடனே

0: தங்களோட இயர் பெயரை மாத்தி சினிமாக்கு ஏத்தமே கொஞ்சம் ஸ்டைலா இல்ல ஊர் பேரை வச்சு வித்தியாச வித்தியாசமான பேர்கள் வந்து வச்சுப்பாங்க இல்லையா?
1: ஆமா, அப்படி மட்டும் வைக்க விடுறது கிடையாது. சில இயக்குநர்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேர்ல ஆல்ரெடி ஒரு நடிகர் இருக்கிறாங்க, ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாங்க, அதனால நீங்க உங்க பேரை இந்த மாதிரி மாத்திக்கிறீங்களா அப்படின்னு கூட சில இயக்குநர்கள் வந்து அவங்களுக்கு பெயர் மாற்றமும் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
0: என்னதான் பேர் மாற்றம், அவங்களோட சொந்த பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? அந்த மாதிரி சினிமா பிரபலங்களுடைய இயற் பெயர்கள் நாங்க சொல்லுவோம், அந்த பிரபலத்துடைய பெயர் என்ன அப்படிங்கறத நேயர்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும்.
1: இது ரொம்ப பிரபலமான கேள்வியாச்சே, நம்ம நேயர்கள் எல்லாம் சூப்பரா சொல்லிடுவாங்க. அவங்களுக்கான போன் நம்பர் நம்ம சொல்லிடுவோமா?
0: சொல்லிடலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டாங்க முதல் நேயர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நான் வீரவன்ட்டு பேசுறேன்.
1: நல்லா இருக்கோம் முருகன் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி கேட்டீங்களா?
2: உங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்க மனவரம்பு சூப்பரா இருக்கு.
1: நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் வீரவன் பேசுகிறேன். முருகன் பேசுகிறேன், நல்லா இருக்கலாமா?
2: நல்லா இருக்கோம் முருகன் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி கேட்டீங்களா?
1: உங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்க மனவரம்புல குப்பு டைம்லாம் சூப்பரா இருக்கு மேடம்.
2: நன்றி நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு திரை பிரபலத்தோட இயற்பெயர் நாங்க சொல்றோம், சரிங்களா? அவங்க யாருங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க கேளுங்க. உங்களுக்கான பெயர் சொல்லிடட்டுமா?
0: ஞான தேசிகன்,
2: இதுதான் அவங்களுடைய இயற்பெயர். நமக்கு நல்ல பிரபலமான அறிமுகமான ஒரு இசையமைப்பாளருடைய பெயர் அது. யாரா இருக்கும்? எப்படி கரெக்டா சொன்னீங்க, இளையராஜன். வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நம்ம கூட பேச இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நேயர் யாருன்னு கேக்கலாம். வணக்கம். சுப்பிரமணியம் சார், உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா?
0: ஈஸியா தான் இருக்கும், கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. தேவநேசன் சொக்கலிங்கம். தேவநேசன் சொக்கலிங்கம். நன்றி, அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. இரண்டு பேருமே பிரபலமான இசையமைப்பாளர்கள், அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில கண்டுபிடிச்ச நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பாடல் கேட்டு வந்துடலாம். துணிவு திரைப்படத்துல இருந்து பாடல். அட்டி உள்ள யாருமா?

0: நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு திரையறிவு நிகழ்ச்சியில் சினிமா பிரபலங்களுடைய இயற்பெயர் கொடுத்துட்டுருக்கிறோம். அந்த பிரபலம் யார் அப்படிங்கிறத நேயர்கள் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டாங்க நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும் சார். நேற்று நீங்க திரையறிவு நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க இல்லையா, அதனால இன்னைக்கு ஆமா பேச முடியாது. நாளைக்கு ஆமா நாளைக்கு பேசிக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சி இல்ல, நாளைக்கு வாங்க. நேர்லயே உங்களுடைய நினைவிற்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில அதாவது என்ன ஒரு நெறி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நேயர் 2 நாளைக்கு 1 தடவை பேசணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நிறைய நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், புதிய நேயர்களும் நம்மளுடைய வானொலியில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அருமையான வாய்ப்பு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இதை எல்லா நேயர்களும் பயன்படுத்திக்கலாம். நீங்களும் புதுசாக நம்ம நிகழ்ச்சியில் பேசணும்னு விரும்பினீங்கன்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்
0: 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கோபி சாந்தா.
2: ஆமா, இந்த இயற்பெயர் கொண்ட ஒரு சூப்பரான திரைப்பிரபலம் யார்
0: அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். சோ பதில் தெரிஞ்சா நீங்க கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். பேட்ட திரைப்படத்துல இருந்து பாடல்.
3: தட்லாட்டோண்டாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய ஒன்னு மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ற நினைச்சா கேட்ட பயசா இடியா இடிக்க.

0: 8:42 கேட்டு இருக்கிறீங்க திரையர்வி. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு நம்ம திரையரவி நிகழ்ச்சியில் சினிமா பிரபலங்களுடைய இயற்பெயர் கொடுத்துட்டுருக்கிறோம். அந்த பிரபலம் யார் அப்படிங்கிறத நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாடலுக்கு முன்னாடி ஒரு பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா?
1: ஆமாம், கோபி சாந்தா அப்படின்ற ஒரு சூப்பரான பேர் சொல்லியிருந்தோம். இந்த பெயருக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்ற அந்த திரை பிரபலம் யார் அப்படின்றது தான் நேயர்கள் சொல்கிறது காத்துட்ருக்கிறாங்க. சில பேர் டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏ கோபி சாந்தா தெரியாதா?
0: ஆமாம்,
1: எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் என்னை ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. பாவம்,
0: நம்ம சொல்லிடுவோம், க்ளூ வேணால் இன்னொன்று கொடுத்துடலாம். உங்கள் நடிகை அப்படிங்கிறத விட ஒரு காமெடி நடிகை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து 5 முதலமைச்சர்களோடு இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேலே நடித்த ஒரு நடிகை, ஒரு பழம்பெரும் நடிகை.
1: ஆமாம், இவங்க வந்து பாடலும் பாடி இருக்கிறாங்க, கதாநாயகியாகவும் சில படங்களில் வந்து இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நிறைய தகவல்கள்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம்.
0: அவங்க நீர் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு கேட்டுடலாம். வணக்கம், நேரோட இணைப்பு கிடைக்கல, பரவாயில்ல. கோபி சாந்தா இந்த இயற்பெயருக்கு சொந்தக்கார் யாரு அப்படிங்கறத நேர் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்.
0: மிக
1: மகிழ்ச்சியமா உங்களோட பேசினதுல சூப்பரான தகவலையும் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி. நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கும் மற்றும் ஒரு நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? வளர்மதிக்காக ஒரு சூப்பரான
0: பேர் சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாமா?
0: ராமசாமி கணேசன். ராமசாமி கணேசன் இவர் ஒரு பழம்பெரும் நடிகர்.
1: அவரோட இயற்பெயர்ல இருக்க கடைசி வார்த்தையும் அவரோட பெயர் கிட்டத்தட்ட ஒண்ணுதான்.
0: அந்நியாயம், ரியோ ரொம்ப க்ளூ கொடுக்குறீங்க நேருக்கு.
1: வளர்மதி அம்மா சொல்லிடுங்க.
0: பழம்பெரும் நடிகர். இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க அழகா கண்டுபிடிச்சிருவீங்க. காதல் மன்னன். காதல் மன்னன் நம்ம யார சொல்லுவோம்?
3: கமலஹாசனா?
0: அதுக்கும் முன்னாடி? ஆமா,
1: ஜெய்சங்கர் இல்ல. சரி, நம்மளே சொல்லிடுவோமா? ராமசாமி கணேசன் அப்படின்ற இயற்பெயருக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா ஜெமினி கணேசன். ஆமாம். நன்றிம்மா, நன்றி. நல்லா முயற்சி பண்ணீங்க. நானும் குழுவெல்லாம் கொடுத்தேன், பரவாயில்ல.
0: அதாவது இவங்க ரஜினி கமல் காலகட்டத்தில் உள்ளவங்க, அதுக்கு முந்தின காலகட்டம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க.
1: சரி நேர்களே, இது போல் இன்னும் சில கேள்விகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு.
0: அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திரையரவி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்றைக்கி நம்ம திரையறிவு நிகழ்ச்சியில் சினிமா பிரபலங்களுடைய இயற்பெயர் கொடுத்துருந்தோம். நிறைய நீர்கள் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச நீர்களுக்கு எல்லாருமே பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் திரையறிவு நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளரியோ.
0: இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
4: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
5: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்
6: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
7: ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம். இன்டர்வியூவுக்கு ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் வந்து எழுத்து தேர்வில் ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார். அதனால் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நேர்முக தேர்வில் தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணலில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்கள், அந்த நேர்முக தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரித்தப்போ தான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துக்கிட்ட முறையில் சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமாக வந்து ரெண்டு தவறு.

0: ஒன்று, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். ரெண்டாவது என்னென்னா, இவர் நாற்காலியில் தாராளமாக இயல்பாக சாஞ்சி உட்காராமல் நாற்காலி முனையில் உட்காந்துருந்தாராம். இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர், பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு பதில் சொல்கிறது. ரெண்டாவது, நாற்காலியில் இயல்பாக தாராளமாக உட்காராமல் நாற்காலி முனையில் உட்காறது. பார்க்க போகிற வேலைக்கு அவசரம், பதற்றம் இது ரெண்டும் இருக்கக்கூடாதான். அதனால் மார்க் இருந்தும் சர்டிஃபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்குறவங்க நம்மக்கிட்டே இருந்து என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்கள் நினைக்கிறத அழகாக தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க. உங்கள் திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கு உங்களால் முடியுதான்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன செய்கிறது? குழப்பம் இல்லாமல் சிந்திக்கணும், குழப்பம் இல்லாமல் பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏற்றுக்க போகிற வேலையை நல்ல விதமாக செய்ய முடியுமா உங்களால்? அதை எந்தெந்த வழியில் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியுமா? அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது, தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமாக திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது, பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்லேருந்து நழுவி போக ஆசைப்படாமல் செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது வந்து முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காமல் எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, தலைமைத்துவம், லீடர்ஷிப். நாலு பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்தில் நடந்துக்க தெரியுதா? ஏழாவது, கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எட்டாவது என்னென்னா, வளைந்து கொடுத்தல், ஃப்ளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அடுத்தது, திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்ககிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை நல்ல விதத்தில் ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆறாவது, சுய அறிவு, செல்ஃப் நாலெட்ஜ். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சிக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது, போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்கள ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேலே வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னென்னா, குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்டே இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவுக்கு போயிட்டு வந்தார். நேர்காணலுக்கு எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரித்தேன். நான் போனேன், அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியாக நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூவுக்கு வந்தவர் தானா, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாரா அப்படின்னார். அதனால் ஒரு நேர்காணலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போனால் வெற்றி நிச்சயம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
8: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்கவுள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்

வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்கிற்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. இன்னைக்கு June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினம் கடைபிடிக்கப்படுது இல்லையா. ஸோ இந்த தினத்தை விட்டு தான் இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட தலைப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இயற்கையை பாதுகாக்க நாம் தினசரி என்ன பழக்கங்களை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம இயற்கை, நம்ம சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் தினமும் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிப்பீங்க, இல்லை இதெல்லாம் கடைபிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு கால் பண்ணுங்கள். 0462 256 1132 மற்றும் 0462 256 1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நேற்றுக்கு நீங்கள் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு கலந்துக்கோங்க. நம்ம நிகழ்ச்சி நினைக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. கோட்டியப்பன் சார், நீங்கள் நேற்றுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தீங்க தானே, நாளைக்கு வர்றீங்களா? நேத்திக்கு நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தீங்கல்ல, நாளைக்கு வர்றீங்களா?
2: இல்லம்மா, மகிழ்ச்சி முந்தானுக்கு தானே பேசுனேன், நேத்து லைனே கிடைக்கலையே.
1: அப்படிங்களா?
2: மகிழ்ச்சிங்கிற தலைப்புல முந்தானுக்கு தானே பேசணும், நேத்து பேசணுமா?
1: அப்ப நீங்க பேசுங்க சார்.
2: சரி சார், அதாவது இயற்கையை நம்ம முதல்ல பாத்துக்கணும்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டு முன்னாலையும் ஒரு மரத்தை நடணும். மரம் நடும்போதுதான் நமக்கு வந்து இயற்கையான காற்று கிடைக்கும், நம்ம சுகாதாரமா வாழலாம்.
1: கண்டிப்பா.
2: அதுவும் போக நம்ம சுற்றுப்புறத்தை வந்து சுத்தமா வச்சுக்கிடணும். அதாவது நம்ம பறவைகள் வந்து நம்ம சில கழிவுகளை போட்டாலும் அது போய் அது சுத்தப்படுத்திடும். அது போல நம்ம வந்து நம்மளுடைய பாத்திரம் மற்ற லெட்டின் அனைத்தையுமே உங்களுக்கு சுகாதாரமா நல்ல முறையில
3: சுகாதாரம் கிடைக்குமா நன்றி வணக்கம் கண்டிப்பாக ஆச்சு நீங்க நம்ம கூட பேச போறாரு நீர் வணக்கம் வணக்கம் யாரங்க பேசுறீங்க பாலிங்கோட்டையில இருந்து காமராஜ் காமராஜ் சார் சொல்லுங்க நீங்க எந்தெந்த விஷயங்களை தினமும் கடைபிடிப்பீங்க இல்ல இதெல்லாம் கடைபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் வந்து இந்த மரங்கள் இதெல்லாம் வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவேன் பையன் வாங்கிட்டு
1: வயல்
3: பூரா அழிஞ்சு வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அது இது அந்த மாதிரி இருக்கையில பாத்தீங்கன்னா நமக்கு சுற்றுப்புற சூழலே மாறுபடுது. அந்த மாதிரி இருக்கையில நம்மளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது.

0: மறுபடியும் அந்த
1: இது
0: விவசாய
1: எல்லாரும்
0: நிலங்களை
1: கடைபிடிக்கணும்.
0: மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க.
1: ஆமா, எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: திவ்யா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலரத்தி மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கும் காலை வணக்கம்.
2: நன்றிங்க மேடம். மேடம், அதாவது நம்ம பிள்ளைய வளர்க்குற மாதிரி இந்த இயற்கை வளர்க்கணும்.
0: கண்டிப்பா.
2: இன்னைக்கு காலையில கூட என்ன, வேப்ப மரம் சுத்தி பூரா குப்பையா கிடந்த நேரத்தை, சரியான காத்து பூரா, அதை பூரா காலையில நாங்க வீட்டுல அந்த பக்கத்துலதான் ஒரு 200 அடி தள்ளி தான் இருக்கு.
0: சரி,
2: ஏன்னா நாங்க வெயில் நேரத்துல போனா இணல் கொடுக்காது. அதே மாதிரி என்ன, ஒரு பிள ஒரு பெரிய ஒரு பெட்டியை கொண்டு வச்சிருக்கோம், அட்டைப்பெட்டி கவர் கவர் இடா இருந்தா எழுதி வச்சிருக்கேன் தமிழ்ல, சுத்தம் செய்வீர்கள் உங்கள் உடலுக்கு பலன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். அதே மாதிரி என்ன, வீட்டுல உள்ள மரங்களை பூரா இயற்கை டெய்லி தண்ணி பாய்ச்சிடும், அந்த வேஸ்ட் தண்ணியை பூரா நான் மரத்துக்கு அனுப்பி விட்டுருவேன். வீட்டுல 3 வேப்ப மரம், 5 கருப்பிள மரம் இருக்கு மேடம். அதனால என்னன்னா, நம்ம பிள்ளைய பாதுகாத்த மாதிரி இயற்கை பார்த்தா நமக்கு அந்த நோய் நொடி எதிர்க்க, ஏன்னா நம்ம தாய் மாதிரி அந்த மரங்கள் பூராமே.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிங்க சார், நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம ஒவ்வொரு நேயர்களையும் அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு அவங்க தினசரி என்னென்ன விஷயங்கள் கடைபிடிப்போம் அப்படின்னா, நான் வந்து மரம் நட்டுருக்கேன், அதுக்கு தனக்கு தனி ஊற்றுவேன். அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலில் வந்து நான் எப்பவுமே தூய்மையாக வச்சுப்பேன். குப்பைகளை அப்பப்போ அகற்றுவேன். நான் குப்பைகளுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுப்பேன். நம்ம வந்து மரங்களை நிறைய நடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. தினமும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன கடைபிடிப்பீங்க அப்படிங்கிறத எங்களோட தெரிவிக்கலாம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில். நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். மொழி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6.
2: ஒன்பது மணி 15 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிலம், நீர், ஆகாயம், காற்றுன்னு நமக்கு இயற்கை கொடுத்த வரங்கள் நிறைய இருக்குது. அந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கிறதுக்கு தினசரி நாம் என்ன கடைபிடிக்கலாம், இல்லை நீங்கள் என்ன பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நேரும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்ட திவ்யாவிற்கு இனிய காலை கூறுவது தேனி மாவட்டம் சின்னமனு சசிகலாப்பா.
2: உங்களுக்கும்
3: சுற்றுப்புற சூழல் தினத்துல அருமையான தலைப்பை கொடுத்த நெல்லை பண்பலைக்கு நன்றிப்பா.
2: நன்றி. உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்கம்மா.
3: இயற்கை நம்ம பாதுகாத்தாதான்ப்பா இயற்கை நம்மை பாதுகாக்கும்ப்பா. இந்த மனப்பான்மை வந்து நான் பெற்றவள்ப்பா. தினந்தோறும்ப்பா எங்க வீட்டுல இருந்து நிறைய செடி இருக்குது. தண்ணி காலை எந்திரிச்சோன்னா அதே முதல் வேலையே, முகத்தை முடிப்பதே வந்து செடிகள் மலர்கள் மீதாப்பா. தினம் வந்து தண்ணி ஊற்றுவேன்ப்பா. மேலும் வந்து இயற்கை உரமா என்ன போடுவேன்னா பின்னாக்கு, கடலை பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு இல்லை, இயற்கை உரத்தை சாப்பா போடுவேன்ப்பா. மேலும் வந்து வீட்டு கழிவுகளை வந்து மக்கம் குப்பை மக்கா குப்பைன்னு சொல்லி தரம் பிரிச்சு அதுக்குன்னு தனியா தொட்டி இருக்குப்பா, அந்த தொட்டியில தாப்பா போடுவோம். வீட்டுல செடி நிறைய இருக்கிறதுனால அந்த செடியினுடைய இலைகள் எல்லாம் விழுந்துலப்பா. அதனால காய்கறி கழுவிகளையும் அந்த இலைய இலைகளையும் வந்து அதுக்குன்னு ஒரு மண் தொட்டி இருக்குப்பா, அந்த தொட்டியில போட்டு அதை மக்க வச்சு உரமாக போடுவோம்ப்பா. வேறு வந்து வந்து எங்க வீட்டுல சுற்றுப்புறமே எல்லாமே பசுமையா இருக்கும்ப்பா. எங்க வீடு மட்டும் இல்ல, எங்க வீட்டு பகுதியில உள்ள அனைத்து வீடுகளுமே மரம் செடி கொடியெல்லாம் நிறைஞ்சிருக்கும்ப்பா. அதனால காற்று வந்து எப்பயுமே

0: அசுத்தம் இல்லாம சுத்தமான காற்றை தப்ப நாங்க சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் வந்து மலர், எங்க வீட்டுல எல்லா வண்ண மலர்கள் இருக்குப்பா, அதாவது துளசி செடியும் பிரம்ம கமலம், நம்ம மருதாணி, நந்தியாவட்ட செம்பருத்தி, மஞ்சளரி, இது எல்லா பூக்களும்ப்பா மலர்ந்து இருக்கும்ப்பா. எங்க வீட்டுக்கு வந்த அனைவரையும் வாவான்னு சொல்லி எங்களை வரவேற்கும்ப்பா. நறுமணமாக இருந்தா தாப்பா சுற்றுப்புறம் வந்து நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்துல வந்து, அதாவது மாற்றடைந்த காலகட்டத்துல வந்து ஒவ்வொருவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால்தான்ப்பா நம்ம வந்து சுற்றுப்புறம் வந்து தூய்மையா இருக்கும். ஒரு கை ஓசையாதுப்பா, எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் தாப்ப சுற்றுப்புறத்தை நம்ம பாதுகாக்க முடியும். என்னால் முடிந்த அளவிற்கு நான் பாதுகாக்கிறேன்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. வீடு நிறைய நாங்கள் வந்து அந்த பூச்செடிகள் எல்லாமே வச்சுருக்குறோம். அந்த வீட்டில் வரக்கூடிய அந்த கழிவுகளையே நாங்கள் திருப்பி மறுபடியும் அதுங்களுக்கு உரமாக போடுவோம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னாங்க. தினசரி அந்த வேலைகளை நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு. நீங்கள் அந்த மாதிரி இயற்கை பாதுகாக்க தினசரி என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் கடைப்பிடிச்சிட்ருக்கிறீங்க? நேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யாரங்க இது பேசுகிறீங்க?
2: மஞ்சள் நீர்காயிலேருந்து சிங்காரவேலுமா.
1: சிங்காரவேலன் சார், சொல்லுங்க.
2: நம்ம இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுலாம் காலம் கடந்து போச்சுமா.
1: நம்மளால ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாமே சார். நம்ம ஒரு நேர் கூட
2: சொன்னாங்க விவசாயம் பண்றவங்களுக்கு அந்த இன்னும் மாறாம இருக்கான். பக்கத்துல அந்த காலத்துல வந்து வயல் மேடா இருந்துச்சுன்னா கரடு மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல புளிய மரம், இன்னைக்கு புளிய மரம் அதுல மூணு மரம் வச்சிருக்கேன். அந்த மூணு மரமும் இன்னைக்கு என் வீட்டு குடும்பத்துக்கு போக என் மக்க மூணு நாலு பேருக்கும் அதுல புளி கொண்டு கொடுத்துடுறேன். அது பக்கத்துல இன்னொரு குச்சி தேர்வு உண்டு, அதுல வேப்ப மரம் ரெண்டு மரம் வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து இல்ல, சில இடத்துல மாறப்பா ஜனத்தொகை பெருக பெருக மரங்களும் அழிஞ்சிட்டு வருது இல்லாமா, அத சொல்ல வரேன். அதனால நம்ம அந்த இப்ப எங்க ஏரியாவை பொறுத்துக்கிட்டா 300 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கு. அதனால எங்களுக்கு எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் ஒரு ரோட்ல ஒரு 10-20 தென்னை மரம் ரோட்டு ஓரத்துல இருக்கு. அதான் ஊர் பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு நேரத்தை போக்குவாங்க. அப்படி நம்ம இயற்கை வளத்தை கிராமத்துல பாதுகாக்காங்க, ஆனா வளர்ச்சி அடைகிற டவுன் ஏரியாவில பார்த்தா அவ்வளவு குறைஞ்சுக்கிட்டு வர்றதுதான் என்னுடைய கருத்துமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம செடி கொடிகள் அந்த மரங்கள் வைக்கணும்னு மட்டும் கிடையாது, நம்மளால சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். ஒரு சிலர்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ரொஃபஸர் என்னென்னா, அவங்க வந்து அந்த யூஸ் அண்ட் த்ரோ பெண்ணாவே யூஸ் பண்ண மாட்டாங்க, இங்க் பென் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பொருளை வந்து நம்ம பல நாட்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான உடனே தூக்கி போடாமல் பல நாட்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அந்த மாதிரி பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பக்கத்தில் தான் போகிறோம், அதுக்கெலாம் வண்டி எடுத்துகிட்டு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம நடந்து போகலாம் இல்லை சைக்கிளில் போகலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தினசரி கடைபிடிக்கக்கூடிய அந்த பழக்கங்கள் நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா தாராளமாக கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442-249-648-6458 0442-249-648-6458 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. இப்போ நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. அரண்மனை திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சுர்முகி குரலில் பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

9:25 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. இயற்கையை பாதுகாக்க நாம் தினமும் தினசரி என்னென்ன பழக்கங்களை கடைபிடிக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் வந்து கடைபிடிப்பாங்க. எங்கே போனாலும் நம்ம கையில் ஒரு ஃபோனை தூக்கிட்டு போகிறோம். ஆனால் அந்த ஃபோனை விட துணிப்பை ரொம்பவே லேசானது தான், அதை நம்ம கொண்டு போகலாம். ஒவ்வொரு தடையும் நம்ம பொருள் வாங்கும் போது அங்கே கொடுக்கக்கூடிய அந்த நெகிழிப்பைகள் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம கொண்டு போகிற துணிப்பையில் நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை தினமும் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம இயற்கையை பாதுகாக்க முடியும். அப்படி என்னென்னலாம் நேயர்கள் வந்து தினசரி இயற்கை பாதுகாக்கிறதுக்கு விஷயங்கள் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கிறோம். நேயர்களை நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேர் சுப்பிரமணியங்க.
0: சுப்பிரமணியன் சார், சொல்லுங்க. இப்பதான் முதல் தடவையா பேசுறீங்களா? உங்களை நெல்லை பண்பலை சார்பாக வரவேற்கிறோம் சார். சொல்லுங்க, நீங்க இயற்கையை பாதுகாக்கிறது தினசரி என்னென்ன பழக்கங்களை கடைபிடிக்கிறீங்க? இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு புத தடவை பேசுறாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்திருக்கும் போல, பரவாயில்ல. ஒவ்வொருத்தரும் நம்ம இயற்கையை கண்டிப்பா பாதுகாக்கணும் இல்லையா? நம்ம நிகழ்ச்சியில நேயர் வந்துட்டாங்க, வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார்.
1: எனக்கு ரிங்கி ஆகடி என்ன கதை?
0: வணக்கம் சார், நீங்க இனிப்புல வந்துட்டீங்க.
1: இனிப்புல நாமங்க.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் சுப்பிரமணியம்ங்க.
0: சுப்பிரமணியன், இப்பதானே நீங்க பேசுனீங்க இல்லையா?
1: என்னங்க?
0: இப்பதானே நீங்க பேசுனீங்க இல்லையா?
1: நாம பேசுறீங்க.
0: சொல்லுங்க, சொல்லுங்க. நேயரோட இணைப்பில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், பரவாயில்ல. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். குமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: தனிமைக்கு தோழனாய் துணை நிற்கும் வானொலி இது ஆகாஷ்வாணி. 90 ஆண்டுகளாய் என்றென்றும் மக்களோடு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இயற்கையை பாதுகாக்க நாம் தினசரி என்ன பழக்கங்களை கடைபிடிக்கலாம் அப்படின்னு தான். நீங்கள் தினசரி என்னென்ன விஷயங்களை இயற்கையை பாதுகாக்கிறது கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை பொதுவாக இந்தந்த விஷயங்கள்லாம் கடைபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். 0462-2561-1332 மற்றும் 0462-2561-1333 அப்படிங்கிற எங்களுக்கு. நிறைய நீர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்து சுற்றுச்சூழலில் என்னால் தண்ணி ஒருத்தனால பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பேர், அதாவது ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது, இரு கை தட்டினா தான் ஓசை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அடுத்ததான் நீர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எங்க லிங்கா இருக்கா?
0: வணக்கம், சொல்லுங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: வேற யாத்தியமா யாத்தியான்னு தெரியல. யார் அங்க எங்க
0: இங்க போன் போட்டுட்டு அங்க எங்கயோ பேசிட்டு இருக்காங்க போல. நிறைய நீர்கள் அவங்களுடைய கருத்துக்கு சொல்லும்போது, தண்ணி ஒருத்தனால என்ன பண்ண முடியும், நம்ம எல்லாரும் சேர்ந்தால் தானே இயற்கையை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. மரங்களை மனம் போல வெட்டி வீழ்த்திரி சுற்றுப்புற சூழலுக்கு பெரும் கேட்டை விளைவிக்கக்கூடிய இந்த காலத்தில் தனி ஒரு மனுஷனாக ஒரு காட்டையே உருவாக்கியிருக்கிறாரு ஜாதவ் பயங். இவரை பற்றி ஸ்கூல் புத்தகங்களில் கூட வந்திருக்குது. அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு சாதாரண கிராமவாசி தான் இந்த ஜாதவ் பயங். 1979 பிரம்மபுத்திரா நதியில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் காரணமாக ஏராளமான பாம்புகள் மணல் பரப்பில் ஒதுங்கி வெள்ளம் வடிஞ்ச பின்னும் கடும் வறட்சி ஏற்பட்டதுனால அந்த பாம்புகளும் கூடவே பல உயிரினங்களும் வந்து செத்து மடிய ஆரம்பிச்சது. இது 16 நம்ம ஜாதவுக்கு ரொம்பவே ஒரு மன கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துச்சு, மனசில் ஒரு பெரும் தாக்கத்தை கூட ஏற்படுத்துச்சு. மரங்கள் இல்லாமல் அதிகரித்த வெப்பம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. எதுவுமே விளைய முடியாத மணற்பரப்பில் மூங்கில் வேணால் வளரலாம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு முதல்ல மூங்கிலை நட்டு ஒரு மூங்கில் காட்டையே உருவாக்கியிருக்கிறாரு ஜாதவ். இதற்கப்புறம் மற்ற மரங்களையும் அவர் வளர்க்க முயற்சி செஞ்சப்போ அதுக்கு மண் வந்து ஏற்றதா இல்லை, ஏன்னா அது ஆற்று மணல் இல்லையா, எப்படி வளரும்? அதனால் தன்னுடைய கிராமத்தில் இருந்த சிவப்பு எறும்புகளை சேகரிச்சுட்டு வந்து அந்த மணல் திட்டில் விட்டுருக்கிறாரு. இந்த எறும்புகளை மண்ணுடைய தன்மை மற்ற மரங்கள் வளர்றதுக்கு ஏற்றதாக மாறுச்சு. அப்புறம் பல மரங்களுடைய விதைகளையும் மரக்கன்றுகளையும் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நட்டு பார்த்துருக்கிறாரு ஜாதவ். நட்டது

0: மட்டும் இல்லாமல் அதை 30 வருடங்கள் தொடர்ந்து பராமரித்து பாதுகாத்து வந்தார். 2008 தற்செயலாக நூற்றுக்கணக்கான யானைகள் இவர் வளர்த்த அந்த காட்டு பகுதிக்குள்ளே புகுந்தபோது தான் இப்படி ஒரு காடு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. இப்போ அந்த காடு பல உயிரினங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. யாரையுமே எதிர்பார்க்காம இது என்னுடைய சமூக கடமை அப்படின்னு பல வருடங்களாக தனி ஒரு மனிதராக இருந்து ஒரு காட்டையே உருவாக்கியிருக்கிறாரு ஜாதவ். ஒரு தனி மனிதரால் ஒரு காட்டையே உருவாக்க முடியும் அப்படிங்கிறப்போ நம்ம ஒவ்வொருத்தரால் ஒரே ஒரு மரத்தையாவது நட்டு வளர்க்க முடியாதா என்ன? நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாம். நம்ம வீட்டை சுற்றி செடிகளை வளர்க்கலாம் இல்லையா, வீட்டு மாடியில் தோட்டம் அடித்து செடிகளை வளர்க்கலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நம்ம செய்யலாம். இப்போ நிகழ்ச்சியில் நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யாரைங்க இது பேசுகிறீங்க? வணக்கம், சத்திரத்திலிருந்து லதா பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிப்பீங்க இயற்கை பாதுகாக்கிறதுக்கு?
1: நான் வீட எல்லாம் சுத்தமா வச்சுக்கிறேன்மா.
0: சுத்தமா வச்சுப்பீங்க?
1: வீடு வாசல் பெருகி தூத்து தொளிச்சிட்டு சுத்தி கிடக்க புல்ல பிறகிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு போகும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரிங்க, கவுலாம் வாட்டில காட்டுல விட்டுருதாம்மா?
0: ஆமா,
1: நன்றிப்பா,
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு ஆதங்கம் வந்து அவங்க பேசும்போது தெரியுதுல்ல, ஏன் இந்த குப்பைகள்லாம் வெளியில வீசுறீங்க, அதான் அழகா தூய்மையா சுத்தம் பண்ணி அவங்க எரிக்கலாம்ல வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம நிகழ்ச்சி நீங்க அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
2: திருவனந்தபுரத்துல இருந்து சுந்தர் பேசுறேன்.
0: சுந்தர் சொல்லுங்க சார்.
2: நம்ம இயற்கையை பாதுகாக்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அதை தொந்தரவு பண்ணாம இருந்து அதுவே வந்துடும்.
0: நம்ம எதுவுமே செய்ய வேண்டாங்கிறீங்க?
2: எதுவுமே செய்ய வேண்டாம், அதை தொந்தரவு பண்ண கூடாது. தொந்தரவு பண்ணாம இருந்தா இயற்கை காடா. என் வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்க போவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சோலையா கிடக்கும், மனமா இருக்கும். அந்த அளவுக்கு பாதுகாத்து நான் வச்சிருக்கேன், எதுவுமே வெட்டவும் மாட்டேன், தொந்தரவே பண்ண
0: மாட்டேன்.
2: ஏகப்பட்ட மூங்கில் இருக்கு, எல்லாமே இருக்கு. தண்ணி உங்க அம்மா இருக்கலாம் இங்க இருந்தா.
0: சூப்பர் சார், சொல்லும் போதே எங்களுக்கும் வரணும்னு தோணுது. நன்றிங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி.
2: தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும்.
0: கண்டிப்பா இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தினசரி என்ன பழக்கங்களை கடைபிடிக்கலாம்னு கேட்டிருந்தோம். இயற்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது போக்கில் அப்படியே விட்டுருங்கப்பா, அது மாசுபடுத்தாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். வாழை திரைப்படத்திலிருந்து தான் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 9:45 ஆயிட்டிருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்ருக்கிறோம். ஆனந்த பூங்காற்று. இயற்கையை பாதுகாக்க நாம் தினசரி என்ன பழக்கங்களை கடைபிடிக்கலாம் அப்படிதான் இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய நல்ல நல்ல பழக்கங்கள் உண்டு. அதுவும் இந்த இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம இந்த தண்ணியை ரொம்பவே முக்கியம் இல்லையா, தண்ணீரை சேமிக்கணும். நிறைய பேர் வந்து இப்போ பல் தேய்க்கும் போது அந்த வாட்டர் டேப் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒழுகி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம தண்ணி தேவைக்கு மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த டேப்பை பத்திரமா நம்ம யூஸ் பண்ணால் தண்ணியை நம்ம சேமித்து வைக்கலாம். அந்தமாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நடவடிக்கைகள் நம்ம இயற்கை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். வணக்கம். நீரோட இனிப்பு கிடைக்கல, பரவாயில்ல. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462-2561-1332 மற்றும் 0462-2561-1333 அப்படிங்கிற எண்களுக்கு வணக்கம். கார் பூலிங் அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு ரெண்டு பேர் தனித்தனியாக தனித்தனி டூ வீலரில் போகிறதுக்கு பதிலாக ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே வண்டியில் போயிடலாம். அதாவது நம்ம பொது போக்குவரத்து பயன்படுத்துறது, ஒரே இடத்துக்கு நம்ம போகும்போது ஒரே வாகனத்தை பயன்படுத்துறது, இந்தமாதிரி ஷேர் பண்ணி நம்ம வாகனத்தை யூஸ் பண்ணும்போது அந்த மின்சாரத்தை வந்து நம்ம சேமிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த டேர்ம் தான் அந்த கார் பூலிங். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் முடியும் இல்லையா, கண்டிப்பாக இதை செய்யலாம். நம்ம நிகழ்ச்சியில் நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாரிங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம், கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: இயற்கையை பாதுகாக்கணும் நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். தப்பா தாமிரபரணி ஆத்துல இயற்கையிலேயே உருவாகி எவ்வளவு சுத்தமான தண்ணியா வருது, அதுல பூரா சாக்கடையை கலந்துடுறாங்களாமா, அதுக்கு ஒரு வழி பண்ணவே மாட்டேங்க. இதை கேட்கறதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு பண்ணிட்டோமா,
0: கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல தப்பு தவறுகள் நடந்ததுன்னா அதை நம்ம தட்டி கேட்கலாம். அதை நம்ம தட்டி கேட்டோம்னா கண்டிப்பா அது கண்டிப்பா மாறும்.
1: தெரிஞ்ச தண்ணி

0: இருக்கும், அப்படியே கைக்கு கோரி குடிக்கலாம். நீங்க குடிக்க வைக்க அசிங்கமா இருக்கேம்மா.
1: ஆமாம், பொதுமக்களும் சேர்ந்து நம்ம அந்த நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாமல் இருக்கலாம், இதே நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கலாம் இல்லையா?
0: இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணுமா, இதை கேட்டதுக்கு அப்புறமாவது எல்லாரும் அதை கடைபிடிக்க முன் வருவாங்கிறது என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பாக நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சி இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். புதுப்பேட்டையிலேருந்து சண்முகாமாரி.
1: ம், சொல்லுங்கள் சார்.
2: என்னைய பொறுத்தவரை இன்னைக்கு இயற்கைக்கு வந்து ரொம்ப எதிரானது வந்து பிளாஸ்டிக், இந்த கேரி பேக். இந்த கேரி பேக் வந்து முழிச்சா வலிச்சாலே ரொம்ப நல்லா இருக்கு மேடம். விவசாயிகள் தான் ரொம்ப ரொம்ப விவசாய நிலத்தெல்லாம் நீ பாத்தீங்கன்னா அப்படி கிடக்கு மேடம். ஆமா, ஃபுல்லா வாய்க்கால ஃபுல்லா வாய்க்கால ஃபுல்லா அந்த இதுதான் பிளாஸ்டிக் பை தான். அந்த பிளாஸ்டிக் பைய வந்து கண்டிப்பா வலிக்கணும். மக்கள் வந்து இப்ப நிறைய விதத்துல கல்யாணத்துலதான் பை கொடுத்தாங்க. அந்த பைய வந்து கொண்டு போனாலே போதும்,
3: சரி. ஆமா, இப்போ என்னன்னா நம்ம அந்த ஈஸ்டர்ல இருந்து ஒரு சின்ன அதாவது ஒரு 5 ரூபா தான் சொல்லுவாங்க பாத்தீங்க, அந்த மரக்கட்டை வாங்கி நம்ம வீட்டுல வளர்த்து அங்க அங்க வைக்கிறது. அது மாதிரி வீட்டுல உள்ள அந்த வாழைப்பழத்தோடு வெங்காயத்தோடு எல்லாமே செடிகளுக்கு உரமாக்கி அந்த மாதிரி முட்டைக்கூடு எல்லாம் அரைச்சி பொடியாக்கி போட்டுரும். அந்த மாதிரி சிட்டுக்கு போகும்போது நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணா எல்லாமே சைக்கிள் தான் எங்கதான் போறது. ஆமா மேடம், போறோம். எப்ப போனாலும் எங்க வீட்டுக்கு போனோம்னா ஒரு பாட்டில தண்ணி கொண்டு போய் ஊத்திடுறது மரத்துக்கு.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. அதான் நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் நம்மள என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஈஸியாவே பண்ணலாம். ஒரு செடி ஒரு மரம் இன்னைக்கு நட்டா என்ன, இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றோம், அந்த விதையை நம்ம அழகா போட்டால் அது பாட்டுக்கு தானா முளைச்சிட்டு போகுது. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல மட்டும் தண்ணி விட்டா போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த மரமே வளர்ந்துடும் இல்லையா? அதுவும் நம்ம வீட்டில் கழியக்கூடிய அந்த கழிவுகள், இயற்கை கழிவுகளை அதை நம்ம செடிகளுக்கே நம்ம உரமாக கூட பயன்படுத்தலாம், அதை தூக்கி குப்பையாக போடுறத விட அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் அந்த விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசக்கூடிய நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 9:55 ஆயிட்டு நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட தான் நினைச்சிருக்கிறோம். இயற்கையை பாதுகாக்க நாம் தினசரி என்ன பழக்கங்களை கடைபிடிக்கலாம் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: ஹலோ,
0: திருநெல்வேலியில இருந்து மகாலட்சுமி பேசுறீங்களா?
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க.
1: இது முதல்ல வந்து எல்லாமே இருக்கு, ஆத்துல வந்து ஆதல சாதனைங்க கலக்குறதா நோய் கொசுவும் வருது.
0: ஆமா,
1: சாக்கடை இல்லாம ஒவ்வொரு இருக்கணும். அது சோறு தனியா, நெய் தனியா, கிணறு
0: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. அதாவது நம்ம இந்த சாக்கடைகள், நம்ம கழிவுகள் வெளியேற்றோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நம்ம அதை நம்ம கிளீனா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா

அந்த சாக்கடையினால தான் நமக்கு கொசுக்கள் எல்லாமே பரவுது இல்லையா. நம்ம நிகழ்ச்சி இன்னைக்குடைய அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம். இயற்கையை பாதுகாக்க நாம் தினசரி என்னென்ன பழக்கங்களை கடைபிடிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஆனந்த புகார் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பேசியிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவித்தாங்க இல்லையா. அதாவது நான் வந்து தினமும் நான் அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவேன், என்னால் முடிஞ்ச விஷயங்கள் வந்து நான் அந்த குப்பைகளை சேராமல் அந்த மக்கும் குப்பையும் மக்காவது குப்பையும் தனித்தனியாக பிரித்து நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நான் வந்து அந்த மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறதாகட்டும், அந்த நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம நேயர்கள் வந்து சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றிகள் சொல்லிக்கலாம். இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக தான் இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து அனுசரிக்கப்படுது. நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம வளங்களையும் நலங்களையும் நம்மளால் கொடுக்க முடியும். இயற்கையை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நினச்சிட்டு இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் உங்களோட ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் திவ்யா. ஒலிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான சேது சுருக்கம் சென்னையில் இருந்த அஞ்சலகம். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி இடம்பெறும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான இரண்டு நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. இரண்டு மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்க உள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 115,440 ரூபாய்க்கு விற்பனையாகும்.

பார்க்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்களை நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணையிறோம். மீண்டுமா உற்சாகமாக எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க விரும்புனீங்கன்னா அழைக்கலாம். 0462256113332 அப்படின்ற எண்களுக்கு. இப்போ நம்ம கூட பேச போகிற முதலாவது நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: காலை நிகழ்ச்சி அருமையாக வழங்கும் ரியன் மடத்துக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்ப்பேன். வசந்த நலம் இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறோம் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கிறோம். பேச்சு கேட்டு
0: உற்சாகமா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: யூத் படத்துல இருந்து
0: முட்டக்கலிக்கு பாட்டா? கண்டிப்பா நம்ம கேட்டுருவோம். சரியா, நன்றிவா. நன்றி நெல்லை. நம்ம மனம் இருந்தே நிகழ்ச்சியில பாடல்களுக்கு இடையே பொது அறிவு கேள்விகளை கேட்கறது வழக்கம் இல்லையா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்க இருக்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கலையான கல்பீலியா நடனம் எந்த மாநிலத்தில் நாட்டுப்புற நடனமாக உள்ளது? சரியா, கல்பீலியா அப்படின்ற நடனம் எந்த மாநிலத்தோட நாட்டுப்புற நடனம்? நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கூட இந்த நடனம் பற்றின சூப்பரான தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, யூத் திரைப்படத்துல இருந்து.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேர்லேயே நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியெலாம் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல்களை நேர்களுக்காக கேட்கறதுக்காக காத்துட்டே இருக்கிறாங்க. கூடவே அட்டகாசமான ஜிகே கேள்விகளும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இப்போ நம்ம கூட பேச இருக்கும் நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் கூழாங்கல்லிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் மேடம்.
1: காலை வணக்கம் சார். நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
2: சந்திரமுகி படத்துலேருந்து
1: கொஞ்ச நேரம் பாடல நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்போம். அதுக்கு முன்னால ஜிகே கேள்வி கேட்டுருமா? யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலை இது வந்து கல்பிலியா நடனம். இந்த நடனம் வந்து எந்த மாநிலத்தோட நாட்டுப்புற நடனம்? க்ளூ இல்ல, ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், அதுல எதுன்னு சொல்றீங்களா? சரி, ஒன்னு ராஜஸ்தான், இன்னொன்னு கேரளா. எந்த மாநிலத்தோட நாட்டுப்புற நடனம் இது? ராஜஸ்தான். சரியான பதில் சுப்பிரமணியம் சார், சூப்பரா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கல்பிலியா நடனம் வந்து ராஜஸ்தானோட நாட்டுப்புற நடனம். ராஜஸ்தான் மாநிலத்துக்கான ஒரு உலக அடையாளமாகவே இந்த நடனம் இருக்கு. 2010 யுனெஸ்கோ அங்கீகரிச்சிச்சு. இது எப்படி தெரியுமா? பாம்போட அசைவுகளை போலவே அப்படி உடம்பை அசைச்சு வளைச்சு ஆடுவாங்களாம். இந்த கல்பிலியா சமூக மக்களோட பாரம்பரிய தொழில் வந்து இந்த பாம்புகளை பிடிக்கிறது தான். அதை வச்சு இந்த நடனத்தை ஆடிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை முறையை அப்படியே இந்த நடனத்தில் பிரதிபலிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்களாம். இப்போ இந்த மக்கள் வந்து தங்களோட தொழிலை மாற்றிட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த நடனத்தை மட்டும் மாற்றாமல் இப்போவும் தொடர்ந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே இனிமையான நடனம், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, அடுத்த ஜிகே கேள்விக்கு போயிடுவோமா? இசை எழுப்பக்கூடிய தூண்கள் எங்கே அமைஞ்சிருக்கு? இசை எழுப்பும் தூண்கள் எங்கு அமைந்துள்ளது? இது போல் போன வாரமும் ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம், இசை எழுப்பக்கூடிய படிக்கட்டுகள் பற்றி கேட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து இசை எழுப்பும் தூண்கள் எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் கேட்டிருக்கோம். நேரில் உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். 0462-256-1133332 அப்படின்ற இந்த எண்ணுக்கு. தெரியலையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் பாடல் முடிஞ்ச உடனே நாம் இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நெல்லை 10:15 நிமிடம் ஆகுது. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேர் யாரு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மாரியம்மாள் பேசுறீங்களா? என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில? வாரிஸ்ல இருந்து ரஞ்சிதமே வேணுமா? சரி, கொடுத்துருவோம். ஜிகே கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு? நான் கேக்கட்டா? இசை எழுப்பும் தூண்கள் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், அதுல எது சரியான பதில் நீங்க கண்டுபிடிங்க, சரிங்களா? ஒன்னு கர்நாடகா, இன்னொன்னு தமிழ்நாடு. இங்க எங்க இருக்கு? தமிழ்நாடும் இருக்கு. சரியா, சரியான பதில் தான் அதுவும். வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி. கர்நாடகாவில் ஹம்பி அப்படின்ற இடத்துல விட்லர் கோவில் இருக்குது. இந்த கோவிலில் இசை தூண்கள் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய தூண் இருக்குது, அந்த தூணை சுற்றி சின்ன சின்ன தூணாக அமைஞ்சிருக்கு.

இதில் இருக்கிற அந்த தூணெல்லாம் நம்ம தட்டுறப்போ ஒன்று ஒவ்வொரு ஒலி கேட்குமா. ஆச்சரியம் என்னென்னா, இந்த தூண்கள் எல்லாமே ஒரே கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. இதை செதுக்கி இருக்கிற விதம் தான் வேறு வேறு ஒலிக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்படி சொல்லிகிட்ருக்கிறப்பவே உங்களுக்கு இன்னொரு இடமும் ஞாபகத்துக்கு வருமே, நிச்சயமாக நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில். இங்கேயும் இசை தூண்கள்லாம் இருக்குது. நம்ம பழங்கால சிற்பிகள் பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக அந்த கற்களை கட்டிட பொருளாக மட்டும் பார்க்காம இசை கருவியாகவும் செதுக்கியிருக்காங்க. ஆச்சரியம் இல்லை? ஆமாம், இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம மனம் விரும்புவதை நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. அடுத்த ஜிகே கேள்வி என்ன தெரியுமா? இந்தியாவில் நிறம் மாறும் ஏரிகளில் ஒன்றான பாங்கோங்சே, இது எங்கே அமைஞ்சிருக்கு? ஏரி நிறம் மாறுமா? ஆமாம், உண்மைதான். ஏரி வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கலராக மாறிட்டுருக்குமா. இந்த ஏரியோட பேர் வந்து பாங்கோங்சே. அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் அடுத்த கேள்வி. ரொம்பவே சுவாரஸ்யமான தகவலும் இந்த ஏரி பற்றி சொல்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம், வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: நேரில் 10:22 ஆகுது. மனம் விரும்பதை நிகழ்ச்சி நாம் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான கேள்விகளையும் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்கறதுக்காகவும் பதில் சொல்றதுக்காகவும் நீர் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: ராணி தேனிலிருந்து. எல்லாரும்
0: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க இருக்கிறீங்க?
1: அருமையா இருக்கப்பா. அதாவது எனக்கு மில்லா படத்துல இருந்து தேவல் கொடி பறக்கிறமா.
0: கண்டிப்பா நம்ம கேட்டுருவோம். ஜிகே கேள்விக்குள்ள போலாமா? இதுக்கு முன்னால வந்து நான் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்தியாவில நிறம் மாறும் ஏரிகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய பாங்கோங்சே அப்படின்ற ஒரு ஏரி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத கேள்வியா கேட்டிருந்தேன். பேரே வித்தியாசமா இருக்குல்ல? தெரியல. கண்டிப்பா நான் உங்களுக்காக ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன். ஒன்னு லடாக், இன்னொன்னு மேகாலயா. எங்க இருக்கும் நினைக்கிறீங்க? மேகாலயால இல்லையே, லடாக்ல தான் இருக்கு. ஆமா, சரி. இது பத்தி இன்னும் சில விஷயங்கள்லாம் நன்றிமா. நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து கேளுங்க. இது பத்தின இன்னும் சில தகவல்களும் இருக்குது. இந்த ஏரி, ஏரியோட பேரே சரியா நமக்கு தெரியல இல்லையா, பாங்கோங்சே இதுதான் அந்த ஏரியோட பேரு. நிறம் மாறுமா, அதாவது ஒரு நாளைக்கு 4 நிறம் மாறுமா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? சில ஏரிகள்லாம் இருக்குது நம்ம இந்தியாவில், அது வந்து கோடை காலம்னா ஒரு கலராக இருக்கும், மழை காலம்னா ஒரு கலராக இருக்கும், அந்த மாதிரி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும். இது வந்து நம்ம இந்தியாவில் நார்மல் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லடாக்கில் இருக்கக்கூடிய பாங்கோங்சே அப்படின்ற இந்த ஏரி ஒரு நாளைக்கு 4 விதமாக கலர் மாறுது, மாற்றிட்டுருக்குது. இந்த கடல் மட்டத்திலருந்து 4,350 மீட்டர் உயரத்தில் இருக்கிற இந்த ஏரி 4 கலரில் மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா. என்னென்ன கலர்னு நம்ம சொல்லிடுவோமா? காஷ்மீர், மகாராஷ்டிராவிலையும் இந்த மாதிரி கலர் மாறுற ஏரி இருக்குது. ஆனால் அதெல்லாமே நான் சொன்ன மாதிரி பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கலரை மாற்றுமே தவிர ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கலராக மாறாது. இந்த கலர் வந்து முதல்ல பிங்க் கலராக இருக்கும், அப்புறம் ஒரு மாதிரி ஆஷ் கலர், சாம்பல் கலராக மாறுமா, அப்புறம் ஒரு அவ்வளோ அழகான ப்ளூ கலராக மாறுமா. இந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கலர் இது கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இந்த ஏரியை ரசிக்கலாமா, அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி மாறுது ஒரு நாளைக்கு, ஏன் இத்தனை 4 கலராக அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான தாதுக்கள் வந்து சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறப்போ ஒவ்வொரு கலரில் மாறுதான். அதாவது காலையில் சூரியன் எப்படி ஒளியை தருது இந்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்கா, அப்போ அது ஒரு கலராக இருக்கும். கொஞ்சம் அப்படி மேலே போனதும் கொஞ்சம் ஹெவியாக அடிக்குமா சூரிய ஒளி, அந்த நேரத்தில் ஒரு வேற ஒரு கலரில் இருக்குமா. இந்த மாதிரி மாறி மாறி அதோட கலரை மாற்றிக்கிட்டே இருக்குமா, ரொம்பவே சூப்பராக இருக்குமா பார்க்குறதுக்கு. இது லடாக்கில் அமைஞ்சிருக்குது நம்ம இந்தியாவில். அடுத்ததான் நம்ம சூப்பரான கேள்வி கேட்டுருமா? இந்தியாவின் முதல் நீருக்கடியில் உள்ள ரயில் சேவை எங்கே உள்ளது? இந்தியாவில், நம்ம இந்தியாவில் தண்ணிக்கு அடியில் ட்ரெயின் போகுது, அது எங்கே அப்படின்றதான் அடுத்த கேள்வி. நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், பாடலுக்கு அப்புறமா இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக இந்த கேள்வி உங்களுக்கு வியப்பாகவும் இருக்கும், ஆச்சரியமான இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு, பில்லா திரைப்படத்துலேருந்து.

0: சூப்பரான பாடல் கேட்டோம். 10:31 ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அழைக்கலாம். 0462256113332 அப்படின்ற இந்த எண்களுக்கு நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: தேனில சொன்னாப்பா.
0: நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கப்போ நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு மாற்றன் படத்துல இருந்தா நித்தம் நீவான் அந்த பாட்டு கேட்டுங்க.
0: சூப்பரான பாட்டு நம்ம கேட்போம். சரியா, நம்ம ஜிகே கேள்விக்கு போயிடலாம். இந்தியாவின் முதல் நீருக்கடியில் உள்ள ரயில் சேவை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லட்டுமா?
1: சொல்லுங்கப்பா.
0: ஒன்னு கல்கத்தா, இன்னொன்னு மும்பை. எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: மும்பை நினைக்கிறேன்ப்பா.

0: இல்லை, கல்கத்தா தான் கரெக்டான பதில்.
1: சரிப்பா, நன்றி சார், நன்றி.
0: நன்றி நன்றி. இது வந்து நீருக்கு அடியில் உள்ள ரயில் சேவைன்றப்போ இது ஆற்றுக்கு அடியில் ஓடுது, அதான் உண்மை. கல்கத்தாவில் பாயக்கூடிய ஹூக்ளி அந்த ஆற்றுக்கு அடியில் இந்த ட்ரெயின் ஓடிட்டுருக்குது. ஆற்றுக்கு அடியில் வந்து ஒரு 520 மீட்டர் தூரத்தை இந்த ரயில் கிடக்கு. கிட்டத்தட்ட 30 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ரயிலை இயக்கிறதுக்காகவே சுரங்கப்பாதை அமைச்சிருக்கிறாங்க. கடந்த 2024 இந்த ரயில் சேவையை தொடங்கியிருக்கிறாங்க. இதுபோல் நம்ம மும்பை டு அகமதாபாத்தில் வந்து ஒரு ட்ரெயின் சேவை இதுக்காக நம்ம நீருக்கு அடியில் அனுப்பணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஆனால் அது ஆற்றுக்கு அடியில் கிடையாது, கடலுக்கு அடியில் அனுப்புகிறதா ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இதுக்காக சுரங்கம் அமைக்கிற பணியும் முழு வீச்சில் நடந்துகிட்ருக்குது. ஃப்யூச்சரில் அப்போ நம்ம இந்த ஜிகே கேள்வியும் கேட்கலாம், இந்தியாவில் முதல் கடலுக்கு அடியே இருக்கக்கூடிய ரயில் சேவை எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் கேட்டால் மும்பை டு அகமதாபாத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நம்ம ஜிகே கேள்வி என்ன கேட்டிருந்தோன்னா, நீருக்கு அடியில் உள்ள

முழு வீச்சில் நடந்துட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் அப்போ நம்ம இந்த ஜிகே கேள்வியும் கேட்கலாம், இந்தியாவில் முதல் கடலுக்கு அடியே இருக்கக்கூடிய ரயில் சேவை எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் கேட்டால் மும்பை டு அகமதாபாத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நம்ம ஜிகே கேள்வி என்ன கேட்டிருந்தோம்னா, நீருக்கு அடியில் உள்ள ரயில் சேவை ஆற்றுக்கு அடியில் இருக்குது, அது கல்கத்தாவில் இருக்குது, ஹூக்ளி ஆற்றுக்கு அடியில் அந்த ரயில் போகுது. சரி, அடுத்த ஜிகே கேள்வி என்னன்னு கேட்டுருவோமா, உலகின் மிகப்பெரிய சூரிய கடிகாரம் எங்குள்ளது, சன் டயல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சூரிய கடிகாரம் எங்கே இருக்குது, உலகத்திலே மிகப்பெரிய சூரிய கடிகாரம் எங்கே இருக்குது அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், பாடலுக்கு அப்புறமா பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: நேரில் நம்ம வனம் விரும்புதை நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல் நம்ம கேட்டுட்டு வந்தாச்சு. நேரம் காலை 10:39 ஆகுது. நம்ம கூட பேச இருக்கும் நேர் என்ன பாடல் கேட்கறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும் முருகன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? ஒரு பெப்பியான பாடல்ல நம்ம கேட்டுருவோம். ஜிகே கேள்விக்குள்ள போயிடலாம். பொது அறிவு கேள்வி பாடலுக்கு முன்னால நாங்க என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உலகின் மிக பெரிய சூரிய கடிகாரம் எங்க உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லட்டா? ஒன்னு எகிப்து, இன்னொன்னு இந்தியா. எகிப்துல இல்ல? ஆமா, இந்தியாவில்தான் இருக்கு. சரிங்களா, முருகன் சாருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஆமாம், சூரிய கடிகாரம் அப்படின்னாலே அதோட பிறப்பிடமா எகிப்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, உலகின் மிக பெரிய சூரிய கடிகாரம் எங்கே இருக்குது? இதுதான் கேள்வியாக கேட்டிருந்தோம். அது எங்கே இருக்குன்னா, நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் அப்படின்ற இடத்துல ஜெய்ப்பூரில் இருக்குது. சூரிய கடிகாரம் அப்படின்னு சொன்னதும் நமக்கு உடனே எகிப்து தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவங்க வந்து கிமு 1500 அவங்க வந்து இந்த சூரிய கடிகாரத்தை எல்லாமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துலேயே அவங்க அதுக்கு நிறைய விஷயங்களெல்லாம் செஞ்சு நேரத்தை கணக்கிட அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய சூரிய கடிகாரம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூரில் ஜந்தர் மந்தர் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்குது. இது சுமார் 90 உயரம் கொண்டது, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதனால தான் மிகப்பெரிய சூரிய கடிகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து 18வது நூற்றாண்டில் கட்டப்பட்டு இருக்குது. இந்த ஜந்தர் மந்தர் அப்படின்றது ஒரு திறந்த வெளி வானிலை ஆய்வு மையம். அதாவது இங்கே நிறைய கருவிகள்லாம் இருக்குது, கிட்டத்தட்ட 20 வானியல் கருவிகள் இங்கே இருக்குது, 19 மேலே இங்கே இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து அப்போவே தொலைநோக்கியே இல்லாமல் நட்சத்திரங்கள், கோள்கள் இது எல்லாமே கண்காணிக்கிறதுக்காக அவங்க வச்சுருந்துருக்குறாங்க. இப்போவும் நம்ம அங்கே போனோன்னா இது எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்க்கலாம். ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இந்த ஜந்தர் மந்தர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே நம்ம போய் இப்போவும் இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். தொலைநோக்கியும் இல்லாமல் அவங்க எப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் அளந்தாங்க, அதை எப்படி அவங்க கண்காணித்தாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். கூடவே நம்ம உள்ளூர் நேரத்தையும் அங்கே போய் அந்த சூரிய கடிகாரத்தில் பார்க்கலாம். இதே மாதிரி டெல்லியில், மதுராவில், வாரணாசிலையும் சூரிய கடிகாரங்கள் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சூரிய கடிகாரம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் தான் அமைஞ்சிருக்கு. சரி, சூப்பரான இந்த கேள்விக்கான பதிலை நம்ம நேர் சொன்னாங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த ஜிகேக்குள்ள நம்ம போயிடலாம். உலகின் மிக உயரமான தபால் நிலையம் எங்கே உள்ளது? அடுத்த ஜிகே கேள்வி இதுதான், ரொம்ப சிம்பிளாக தான் தெரியுது இல்லையா. உலகின் மிக உயரமான தபால் நிலையம் எங்கே உள்ளது? இது போல் இதுக்கு முன்னாலே நம்ம கேள்விகள் கேட்டிருக்கோம், மிதக்கிற தபால் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, உலகின் மிக உயரமான தபால் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு சிம்பிளான கேள்வியை தான் கேட்க போகிறோம். ஆனால் இதுக்கான பதில் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் வேட்டியன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நேரின் விருப்பத்தில்

இப்படி சூடு.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேரலை 10:47 ஆகுது. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்கறதுக்காகவும் சரியான பதிலை சொல்றதுக்காகவும் நேர் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம். கலிபட்டியிலிருந்து கலையரசி பேசுறேன் மேடம்.
5: கலையரசி வணக்கம். என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
6: கனாபடத்துல இருந்து ஒத்தையடி பாடுறீங்க.
5: சூப்பர் பாட்டு கேட்டுருவோம். சரியா? சரி, பொது அறிவுக்குள்ள போயிடலாம். கேள்வி கேட்டீங்களா நான் சொன்னப்போ?
6: கேட்டேன் மேடம்.
5: பதில் தெரியுமா?

0: தமிழ்நாட்டுல உள்ள சிக்கிம் இந்த கிராமத்துல இருக்கேன்.
1: ஆஹா, இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தமிழ்நாட்டிலயா இருக்கு? நீங்க சொன்ன பதில் சரிதான். ஆனா அது வந்து ஹிமாச்சல்ல இருக்கு, சரியா? நம்ம இந்தியாவில இருக்கிற ஹிமாச்சல்ல சிக்கிம்ல இருக்கு. சரியான பதில சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிமா. நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, உலகின் மிக உயரமான தபால் நிலையம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தோம். அதுக்கான சரியான பதில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஹிக்கிம் அப்படின்ற இடத்துல தான் இந்த தபால் நிலையம் இருக்குது. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, ஆண்டு முழுவதும் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தபால் நிலையம். உலகத்தில் மிக உயரமான தபால் நிலையம் இருக்குது, இன்னும் சில இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, இது டெய்லியுமே இயங்கும். மற்ற இடத்துல எப்படி தெரியுமா, அவங்க வந்து கோடை காலமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே தபால் சேவை அங்கே இருக்கும். மற்ற நாட்களில் வந்து அந்த தபால் நிலையத்தை பூட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எவரெஸ்ட் பகுதியிலையும் தபால் நிலையம் இருக்குது, அதுவும் உலகின் மிக உயரமான தபால் நிலையம் தான். ஆனால் அங்கே என்ன விஷயம்னா, கோடை காலத்தில் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கும், மற்ற நாட்களில் வந்து தபால் நிலையம் செயல்பாட்டில் இருக்காது. அதை விட கொஞ்சம் உயரம் குறைவானது தான் நம்ம ஹிக்கிமில் இருக்கக்கூடிய தபால் நிலையம். ஆனால் இது என்னென்னா, டெய்லியுமே இயங்கும். உலகத்திலேயே உயரமான இடத்துலையும் இருந்து டெய்லி இயங்கக்கூடிய ஒரு தபால் நிலையம் அப்படின்னு கின்னஸ் சாதனையை படைச்சிருக்குது இந்த ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய ஹிக்கிம் தபால் நிலையம். இது கிட்டத்தட்ட 14,567 அடி உயரத்தில் இருக்குது, சரிங்களா? இதோட பின்கோடு வேணால் சொல்லிட்டா உங்களுக்காக, 1721114 இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோடு நம்பர். நேர்லே, அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சூப்பரான ஜிகே கேள்வி என்ன அப்படின்னா, உலக புகழ்பெற்ற யானை திருவிழா எங்கு நடைபெறுகிறது? உலக புகழ்பெற்ற யானை திருவிழா எங்கு நடைபெறுகிறது? இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா, நீங்கள் உடனே நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசுங்க. 0462251133 மற்றும் 32 அப்படின்ற எண்களுக்கு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு கனா திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நம்ம மனம் விரும்புற நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நிறைவான நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: டவுன் கலைஞர் நடராஜன்.
3: நடராஜன் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: அதாவது புது புது அர்த்தங்கள்ல இருந்து கேளடி கண்மணி அந்த பாடல் கொடுங்க.
3: அப்படிங்களா? சரி, நான் அதுக்கு முன்னால ஜி கே கேள்வி போயிடுவோமா?
4: இல்ல, நீங்க திருநாள் படம் தான் மாத்தி சொல்லிட்டேன். பழைய சோறு பச்சை மிளகாய்
3: பழைய சோறு பாட்டா? சரி, ஒரு பாடல் கொடுத்துடலாம். நீங்க சொல்லுங்க, ஜி கே கேள்விக்கு பதில் தெரியுமா? உலக புகழ் பெற்ற யானை திருவிழா எங்கு நடைபெறுகிறது?
4: ஒன்னு
3: கேரளா, இன்னொன்னு அசாம்.
4: கேரளா தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: கேரளாவிலையும் நடக்கிறது. சரியா, நீங்க சரியான பதில் தான் சொல்லிருக்கீங்க நடராஜன் சார். வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி
3: நன்றி. உலக புகழ்பெற்ற யானை திருவிழா வந்து கேரளாவிலையும் நடக்குது, அசாம்லேயும் நடக்குது. கேரளாவில் வந்து திருச்சூர் பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவிழா. பொதுவாக அந்த ஏப்ரல் மே மாதங்களில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா. கொச்சி மன்னராக இருந்த சக்தன் தம்புரான் அப்படின்ற மன்னரால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட விழா. இப்போ வரைக்கும் அங்கே கோலாகலமாக கொண்டாடுறாங்க. ஒரு 10 முக்கிய கோவில்களில் இருந்து தெய்வங்களை வந்து அலங்கரித்த யானைகளில் கூட்டிகிட்டு வருவாங்களாம். அதே நேரத்தில் வந்து பாரம்பரிய இசை கருவிகள், அந்த செண்டாமேளம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சு வாத்தியத்தோட அழகா வருகை தருவாங்க. இங்க நடக்கக்கூடிய வான வேடிக்கை வந்து அவ்வளோ அழகா இருக்குமா. அடுத்தது இன்னொன்று சொன்னோம் இல்லையா, அசாம்லேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கக்கூடிய காசிரங்க தேசிய பூங்காலையும் ஆசிய யானைகளுக்குன்னு சிறப்பாக அந்த திருவிழா நடத்துகிறாங்க. அங்கே அதில் ஒரு பிரமாதமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த யானைக்கு வந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படி பிரம்மாண்டமாக வண்ணமயமாக அப்படி அலங்கரித்த யானைகள் வந்து நூற்று கணக்கில் இருக்குமா. இந்த திருவிழாவில் நம்ம பார்த்து ரசிக்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த யானைகளுக்கு ஓட்டப்பந்தயம், கால்பந்து, நடனம் இந்த மாதிரி போட்டிகள்லாம் வச்சு நடத்துவாங்களாம். சூப்பராக இருக்குல்ல. இந்த காசிரங்க தேசிய பூங்கா பற்றின நிறைய தகவல்களை இன்றைக்கி மணித்திறனாடு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தவறாமல் நிகழ்ச்சியாக கேளுங்க. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. பாடலும் வந்துட்டுருக்குது திருநாள் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம். 11 மணிக்கான செய்தி சுருக்கமும், அதை தொடர்ந்து வெளிச்சம் நிகழ்ச்சியும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமைச் செயலராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி வெளிச்சம் வெளிச்சம் நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மாசுபாடு, இதை பற்றிலாம் உலக அளவில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐநா சபை ஜூன் மாதம் 5ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுக்கு ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. அப்படி நம்ம இந்தியா 2008ஆம் ஆண்டு பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய செயல் திட்டத்தை தொடங்கிடுச்சு. இதன் ஒரு பகுதியாக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்படுது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிறது தான் இந்த இயக்கத்துடைய நோக்கம். இந்த பசுமை இந்தியா இயக்கம் பற்றி தான் இன்னைக்கு நாம வெளிச்சம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சூப்பரான பாடல்கள் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். என்ன மாதிரியான பாடல்கள் அப்படின்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நிறைய இசையமைப்பாளர்களோட இசையமைப்பில் பாடியிருப்பார் இல்லையா, அப்படி ஒவ்வொரு இசையமைப்பாளரோடு அவங்க பாடின பாடல்கள் தான் இன்றைக்கி நாம் வெளிச்சம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். முதலாவதான பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின ஒரு பாடல், தில்லுமுள்ளு திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.

வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுக்கிறீங்க. நம்ம அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் இந்தியாவுடைய வனப்பகுதியை மேம்படுத்தவும் இந்திய அரசால 2014 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பசுமை இந்தியா இயக்கம். இதனுடைய முக்கிய பணி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகள் மரங்களுடைய பரப்பளவை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கார்பனை உறிஞ்சுதலில், பல்லுயிர் சூழலை பாதுகாக்கிறதுல, அப்புறம் சுத்தமான காற்று தண்ணீர் இது நமக்கு வழங்குறதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த காடுகள் தான் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்தில் எதிர்ப்பதில் இந்த காடுகளும் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் அந்த காடுகளை, நம்ம காடுகளுடைய பரப்பளவை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பசுமை இந்தியா இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம நாட்டுடைய மொத்த நிலப்பரப்பில் 33% வனப்பகுதியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய ஒரு இலக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் இந்த பசுமை இந்தியா இயக்கம் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அடுத்ததாக கேவி மகாதேவன் இசையமைப்பில் ஏனி படிகள் திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் பாடின பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பசுமை இந்தியா இயக்கம் திட்டம் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் வனப்பகுதியை பாதுகாக்கணும், மீட்டெடுக்கணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிற, அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிறதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்துறது தான் இந்த பசுமை இந்தியா இயக்கம். தேசிய பசுமை இந்தியா இயக்கத்தின் செயல் திட்டத்துக்கு கீழே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பரப்புகளில் வனம், அது மட்டும் இல்லாமல் வனமில்லாத பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்படுது இந்த திட்டத்தின் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் மரக்கன்றுகள் நடும் பணிகள் மேற்கொள்ள நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இளையராஜா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டே இருக்குது, உதயகீதம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு வெளிச்சம் நிகழ்ச்சி. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில பசுமை இந்தியா இயக்கம் திட்டம் பத்தி கேட்டுட்டு இல்லையா. இந்த இயக்கம் மூலமாக நம்ம காடுகளுடைய, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளுடைய தரம் வந்து மேம்படுது, சுற்றுச்சூழல் அமைப்புகள் மேம்படுத்தப்படுது, பணம் சார்ந்த நடவடிக்கைகளில் இருந்து வருமானத்தை அதிகரிக்கிறது மூலமாக காடுகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் நகரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக மரங்கள் நடப்பட்டு அது ஒரு காடுகள் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கும் போது நமக்கு அது பசுமையாக்கப்படுது. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த இயக்கத்தின் மூலமாக நமக்கு நடைபெற்றுட்டு இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். டி ராஜேந்தர் இசையமைப்பில் மைத்திலி என்னை காதலி திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் தான் அடுத்ததாக வந்துட்டே இருக்குது. பாடலுக்கு இரட்டையே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் இல்லையா. நம்ம இந்தியாவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய செயல் திட்டத்தை தொடங்கினாங்க. அதன் ஒரு பகுதியாக கொண்டு வரப்பட்டது தான் பசுமை இந்தியா இயக்கம். வனப்பகுதியை பாதுகாத்து மீட்டெடுத்து மேம்படுத்துறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமும் கூட. காடுகளுடைய பரப்பை அதிகரித்து கார்பனை உறிஞ்சுறதுக்கு உதவக்கூடிய அதே வேளையில் பல்லுயிர் சூழல், நீர்வளங்கள், சதுப்பு நிலங்கள், ஈரநிலங்கள் மாதிரியான சுற்றுச்சூழல் அமைப்புகளை மேம்படுத்துறதுலேயும் இந்த இயக்கம் கவனம் செலுத்துது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. மரகதமணி இசையமைப்பில் அழகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: 11:35 வெளிச்சம் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். இவ்வளோ வெளிச்சம் நிகழ்ச்சியில் பசுமை இந்தியா இயக்கம் திட்டம் பற்றி கேட்டோம். நம்ம அடுத்ததாக உள்ளூர் தகவல்கள் தான் நம்ம கேட்க இருக்கிறோம். அந்த தகவல்கள் சொல்கிறதுக்காக ரியோ தயாராக இருக்கிறாங்க. ரியோ, முதல் தகவல் என்ன?
1: ஆமாம், முதல் தகவல் என்ன சொல்ல போகிறேன்னா, செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை அந்த பகுதியை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொறியியல் பராமரிப்பு பணி காரணமாக இந்த ரத்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குன்றதை நம்ம சொல்லிடுவோமா? ரயில் எண் வந்து 16848. இந்த செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் வந்து வர 17ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் காலையில் 7 மணிக்கு செங்கோட்டையிலேருந்து புறப்பட்டு அதே நேரத்தில் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் மட்டும்தான் இந்த ட்ரெயின் போகும். திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை அந்த இடத்துக்கு வந்துட்டு போகாது. ஏன்னா அங்கே வந்து பொறியியல் பராமரிப்பு பணி நடக்குது. அந்த காரணத்தினால இந்த 2 நாள் மட்டும் நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க. என்றைக்கெல்லாம் அப்படின்னா 17ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் பகுதியாக திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ரத்து பண்ணுறாங்க.
0: இந்த தகவலோட இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. கங்கை அமரன் இசையமைப்பில் வாழ்வே மயம் திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ்பிபி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கோம். வெளிச்சம் நிகழ்ச்சி
1: நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், இந்த மாணவ மாணவிகளுக்காக விடுதிகளில் சேரதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இது போல் நிறைய விடுதிகள் இருக்குது. அவங்க ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் அவங்க வந்து தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, கொஞ்சம் லாங்காக இருக்குது நம்ம படிக்க வேண்டிய இடம் அப்படின்னா, இந்த வசதியை நீங்கள் இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு முதல்லையே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதான் முதல்ல நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 4ஆம் வகுப்புலேயே அவங்களுக்கு பள்ளி விடுதிகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஐடிஐ படித்தாலும் பாலிடெக்னிக்

0: கிளினிக்கில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த கல்லூரி விடுதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்காக கடைசி தினமாக ஸ்கூல்ஸ்க்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வந்து விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்குறாங்க. எங்கே போய் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த விடுதியில் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய விடுதி காப்பாளர்கிட்ட நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்துக்கு நேரில் போய் நீங்கள் அங்கே அப்ளிகேஷன் வாங்க நீங்கள் எங்கே அப்ளிகேஷன் வாங்குறீங்களோ அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்காக அங்கே சரியான வசதிகள் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கூடவே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த விடுதியில் நீங்கள் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே வந்து 4 இணை சீருடைகள் அவங்க வந்து தச்சு கொடுக்குறாங்க. இது போல் 10th 12th படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் JEE எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு தேவையான க்வெஸ்டின் பேங்க்கு அவங்க இலவசமாகவே கொடுக்குறாங்க. அது போகவும் சில சிறப்பு வழிகாட்டி நூல்களையும் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்கள் பெற்றோரோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்கள் இருப்பிடத்துலேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய அந்த கல்வி நிலையம் ஸ்கூலோ காலேஜோ அது குறைந்தபட்சம் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் இந்த வசதிகளை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க உங்களுக்காக குறிப்பிட்டு இருக்கிறாங்க.
1: அடுத்த தகவல் என்னென்னா இன்னிலிருந்து +2 தேர்வு விடைத்தாள் நகல் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. www.dgee.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து இன்னிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பதிவிறக்கம் செஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செஞ்ச பிறகு மறுக்கூட்டலோ இல்லை மறு மதிப்பீட்டுக்கான படிவத்தை தேர்வர்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கணும். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் உரிய கட்டணத்தை பணமாக செலுத்தி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதுக்காக தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 9498383075 9498383075 இன்னொரு நம்பர் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 9498383076 7576 அந்த கடைசி ரெண்டு நம்பர் தான் மாறி இருக்குது. ஸோ இந்த தகவலோடு நம்ம அடுத்ததாக பாடல் கேட்டு வந்துடலாம். ஹம்சலேகா இசையமைப்பில் கேப்டன் மகள் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடின பாடல் காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இருக்கிறது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சி அடுத்த தகவல் என்னன்னா, தென்காசி மாவட்டத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சங்கம் சார்பில் 3வது தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சி தென்காசி இசக்கி மஹாலில் இன்னைக்கு தொடங்கி 3 நாட்கள் நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்காட்சியில் தமிழகம் முழுவதும் இருந்தும் 150 மேற்பட்ட உற்பத்தி மற்றும் விற்பனை நிறுவனங்கள் கலந்துக்கிறாங்க. இந்த கண்காட்சியை இன்னைக்கு காலையில் நடைபெறக்கூடிய விழாவில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தினமுமே காலை 9 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கண்காட்சியை முன்னிட்டு புதிய வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய தொழிலை மேம்படுத்த திறன் வாய்ந்த தொழில் வல்லுநர்களோட கலந்துரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்குது. ஸோ மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகள், அவங்களோட புதிய தயாரிப்புகள், திறனாய்வு போட்டிகள் எல்லாமே இந்த கண்காட்சியில் நடக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்த 2 நாள் லீவ் வருது, எங்கே வெளியே போகலாம் அப்படின்னு நம்ம யோசித்துட்ருப்போம். இப்போ குற்றால சீசன் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் குளிக்கிறதுக்கு எல்லோரும் ரொம்ப விருப்பப்படுவோம். அருவிகளில் அங்கே நம்ம குளிக்கலாம். இன்னும் சில இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு அபாயமும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பகுதிகளில் குளிக்கிறதுக்கு தடையும் விதித்திருக்கிறாங்க. 5 அருவிலெல்லாம் இப்போ குளிக்க முடியாது. இதுபோல் கலக்காடு தலையணை பகுதிகளையும் மணிமுத்தாறு அந்த சைட்லேயும் சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கிறதுக்கு தடைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகமாக மழை பெய்கிற காரணத்தினாலையும் நீர்வரத்து ரொம்ப

0: அதிகமாக இருக்கிற இந்த காரணத்தினாலையும் இப்போ இந்த பகுதிகளில் குளிக்கிறதுக்கு தடை.
1: எல்லாருமே கண்டினியூஸாக லீவ் நாள் வருதுன்னா எங்கேயா போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியோட பாடல் வந்துட்டே இருக்குது. அடுத்த பாடல் பாலபாரதி இசையமைப்பில் அமராவதி திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்
0: நான் உங்கள் நண்பார்வை பலரியோ.
1: பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை நினைவிற்கு இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-16458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncihn1@gmail.com. விவரங்களை தெரிந்து கொள்ள தொலைபேசி எண் 044-249-16458.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம் நேர்களே, நேரம் 12 மணி, கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் மலமரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய விழிப்புணர்வை எப்படி கொடுக்கலாம், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல், 1:10 நலம்தானாவில் மனநலத்திற்கான இயற்கை வழிமுறைகள், 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள், பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அஸ்ஸாம் மாநிலம் காசிரங்கா தேசிய பூங்கா பற்றிய தகவல்கள், 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 4:02 புதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் 1993, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ லட்சுமணன், 7:25 நம்மை சுற்றி. ஏழு 7:30 அறிவியல் நேரம், 8:05 ஊரும் உறவும் ஒயில் கும்மி பாடல்கள் வழங்குபவர் சிவகிரி அண்ணாதுரை குழுவினர், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 4000 திவ்ய பிரபந்தங்களில் இசை, 10:00 சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி நிகழ்ச்சியில் இன்று வீரவநல்லூர் அ கிருஷ்ணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களின் நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: நேரம் 12:12. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் திவ்யா.
0: என்ன ஒரு புன்னகை திவ்யா முகத்துல.
1: சந்தியாவும் திவ்யாவும் இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி வழங்குறதுக்கு காற்றலையில தயாரா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன தலைப்பு
0: அப்படின்னா, இன்னைக்கு வந்து June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். கண்டிப்பா பேசியிருப்பீங்க ஆனந்த பூங்காற்றலாம் இல்லையா?
1: ஆமா
0: பேசுனீங்கல்ல, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அதாவது இயற்கைக்கு வந்து இயற்கையை ரசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ரசிப்பாங்க அவங்க தான் ரசிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த இயற்கைக்கு வந்து ஒரு ரசிகனா தான் இருப்பாங்க எல்லாருமே இல்லையா? அது இப்போ வந்து ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. இன்னைக்கு கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வை ஸ்கூல்லே கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா.
1: என்னென்ன பண்ணணும்லாம் இருக்கும்
0: கண்டிப்பா. அதாவது நேத்தான் திறந்திருக்கு, பட் இன்னைக்கே வந்து நேத்தே சொல்லியிருப்பாங்க நாளைக்கு எப்படி இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணிட்டுவாங்க என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் இன்னைக்கு அதை பத்தான் பேச போறோம். குழந்தைகளுக்கு வந்து இயற்கையை பத்திய விழிப்புணர்வை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புத்தகத்தை தாண்டி அனுபவ ரீதியாக அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். ஓகே, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா

0: குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய விழிப்புணர்வு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்களை அழைக்கலாம், 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு.
1: தோழிகள் கூட பேசக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுக்கலாமா?
0: நேர்லேயே நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, உயிரே உனக்காக திரைப்படத்துலேருந்து எஸ் ஜானகியின் குரலில்.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 12:21 ஆயிட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே,
1: இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய விழிப்புணர்வு எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். எப்படிலாம் கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க திவ்யா?
0: எப்படிலாம் கொடுக்கலாங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபீல்டுக்கே அவங்களை கூட்டிட்டு போயிடும். நம்ம வீட்டுக்கு பின்பக்கத்தில் கூட்டிட்டு போய் இதுதான் இந்த செடி அப்படின்னு,
1: அந்த ஃபீல்டுக்கெல்லாம் போறத விட நம்ம வீட்லயே ஒரு செடியை வாங்கி வச்சு அதை வந்து அம்மாவும் அப்பாவும் பராமரிக்கிறத பார்த்தாலே அந்த குழந்தைங்க வந்து ஓ இப்படிதான் பண்ணணும் போல, அதாவது சொன்னா வந்து செய்ய மாட்டாங்க. நம்ம பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணணும், பேரண்ட்ஸ் அப்ளை பண்ணணும், அதுல பண்ணாதான் ஓ இப்படி செய்யணும் போல அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு இது வரும். அவங்க கையிலயும் பொறுப்பு கொடுக்கலாம், நீ நம்ம வந்து டெய்லியும் வந்து செடியை பாத்துக்கணும், தண்ணி ஊத்தணும், வாடாம பாத்துக்கணும், ரொம்ப தண்ணி ஊத்திடக்கூடாது அப்படின்ட்டு அதுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நாளடைவில் அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மாடி தோட்டம்லாம் போட்டாலும் கூட வந்துருவாங்க பசங்க.
0: ஆமாம், இப்போ உள்ள குழந்தைகிட்ட வந்து பால் எங்கிருந்து கிடைக்குதுன்னா அது வந்து பால் பாக்கெட்லேருந்து வருதுன்றவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாட்டிலேருந்து வருது, இப்போ ஒரு செடினாலும் சரி ஒரு ஒரு பொருளாலும் சரி, இது எங்கேருந்து வருதுன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்லேருந்து வருது அப்படிங்கிற லெவலுக்கு தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து புரிய வச்சுருக்கோம். நமக்கு இயற்கையை பற்றி நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும்
1: நிறைய விஷயங்கள். அதாவது அப்புறம் அது போக பறவைகள், விலங்குகள், அப்புறம் அந்த பூச்சி, அது எல்லாத்தையுமே பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இன்னும் டீப்பாக சொன்னால் தான் சுற்றுச்சூழலுக்கு அதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். உங்க வீட்டுல செடிகள்லாம் இருக்காது?
0: எங்க வீட்டுல செடிகள்லாம் இருக்கு, அதுக்காக நிறைய பறவைகளும் வருது. வீட்டுல கூட அந்த பழம் வந்து சீத்தா பழம் மரம் இருக்குது, அதுல வந்து கூட எங்க அம்மாட்ட வந்து சொல்லுவோம், நீங்க ஏதாவது 2-3 குருவிகளுக்கு விட்டு எல்லாத்தையுமே பறிக்காதீங்க அப்படின்னு வந்து நாங்க வந்து சொல்லுவோம்.
1: சூப்பர் சூப்பர். ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா திவ்யா?
0: ஆமா, தோழிகளே நீங்களும் அதாவது உங்க வீட்டு குழந்தைகளுக்கு நீங்க எப்படி அந்த இயற்கையை பத்தி நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க அந்த அந்த விஷயங்களை எங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. 0462-2126-1132 மற்றும் 0462-2126-1133 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணுங்க. தோழியும் வந்துட்டாங்க, பேசிடலாமா? வணக்கம். ஆஹா, தோழியோட
1: சரி ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். நேரில் நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ராஜாதி ராஜா.

0: திரைப்படத்துல இருந்து மனோவின் குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல்.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே.
1: வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
0: இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்?
1: குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய விழிப்புணர்வை எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர் வந்திருக்காங்க, பட் பேசலை.
0: வணக்கம்.
1: ஒருவேளை மௌன விரதமாக இருக்கும்னு நினைக்கேன். சரி, ஓகே, விரதத்தை முடிச்சுட்டு வரட்டும். சரி திவ்யா, நம்ம எப்படிலாம் கொடுக்கலாங்கிறத நம்ம சொல்லுவோமா? நேர்கள் சொல்ல, நம்ம சொல்ல.
0: அதாவது நம்ம எப்படி முதல்ல அவங்க குழந்தைகளுக்கு சொல்றதை விட நம்மளே அதை செஞ்சு காட்டணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு வேற சொன்னீங்க.
1: வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்
0: வணக்கம். ஃபோனு போட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க போலயே.
1: ஆமாம், நமக்கு தான் கிடச்சிருக்கா அப்படின்னு கனவா நினவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ என்னமோ தெரில. சரி, அதாவது சுற்றுச்சூழல் பழக்கங்களை முதல்ல வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும்.
0: ஆமாம்,
1: சரியா? அதாவது குப்பைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை சரியான இடத்துல கொண்டு போய் போடணும் அப்படிங்கிற சொல்லணும். அப்புறம் பிளாஸ்டிக் பயன்பாடெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். அப்புறம் தண்ணி, அப்புறம் கரண்ட்டு, ரெண்டையுமே ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு நம்ம சொன்னால் மட்டும் காணாது, நம்மளும் அதை செஞ்சு காட்டணும்.
0: ஆமாம், குழந்தைங்களுக்கு தண்ணியை கண்டாலே குஷி ஆயிடுவாங்க. தண்ணியை திறந்துட்டு திறந்துட்டு அந்த விளையாடுற பழக்கங்கள்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் தண்ணியை வந்து.
1: ஆனால் வந்து அது ஒரு வயசுல தான் விளையாட முடியும், அதுக்கப்புறம் விளையாட முடியாது இல்லையா?
0: ஆமாம், அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் நம்ம
1: பட் சொல்லணும், சொல்கிறத நம்ம சொல்லணும். நம்மளும் நம்ம சிக்கனமாக இருக்கிறத குழந்தைங்க பார்க்க தான் செய்வாங்க. அப்புறம் கதைகள்லாம் சொல்லலாம், இயற்கை சம்மந்தப்பட்ட கதைகள்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம். இந்த மரம், மரத்தை மரம் பேசுகிற மாதிரி, அந்த விலங்கு பேசுகிற மாதிரி, இப்படி கதைகள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பெட் டைம் ஸ்டோரி மாதிரி சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு அதை யோசிப்பாங்க. ஓ, இப்படி மரம் வந்து சொல்லுது, நம்மளை வெட்டாதீங்கன்னு சொல்லுது, தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லுது அப்படிங்கும்போது அது வந்து அது வந்து ஒரு ஆசையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு.
0: ஓ, இயற்கை சார்ந்த கதைகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம்.
1: வணக்கம். என்னப்பா இன்னைக்கு
0: தோழிகள் எல்லாம் ரொம்பவே ஆர்வமாக ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு இணைப்பு கிடைக்கல. கொஞ்சம் நீங்கள் ட்ரையல் பண்ணும்போது வானொலிக்கு பக்கத்தில் இருந்து ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி வந்து எங்ககிட்ட ட்ரை பண்ணுங்கள். அப்படி தான் சிக்னல் பிரச்சனை இல்லாமல் நம்ம உங்ககிட்ட தெளிவாக பேச முடியும்.
1: நம்ம அதுக்குள்ள ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: ஓகே.
1: என்ன நிகழ்ச்சி? சூப்பரான பாடல் மே மாதம் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஏ ரகுமான இசையில் சோபா சங்கரின் குரலில் பாடல்.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: ஏசியா ஏசி வாங்க, வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இரு மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரி சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த

0: முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுக்கூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும், 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகையும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9%லிருந்து 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%லிருந்து 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000-க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேல ஏதாவது ஒன்றாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலும், அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவி ஆயிருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும்

இரண்டு இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2-மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் மறுபடியும் ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியோட நேரம். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஸ்நேகிதியில் என்ன தலைப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னா,
1: குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய விழிப்புணர்வு எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம். என்ன திவ்யா?
0: ஆமாம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொன்னோம். அதாவது அந்த செடி கொடிகள் அது எப்படி வளருது, எப்படி நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு நேரடியாக காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இயற்கை சார்ந்த கதைகளை நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னோம்.
1: இப்போ ஸ்கூல்லையுமே அதுக்கு வந்து பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துவாங்க. இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனு, எஸ்ஏ காம்படிஷனு, இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அப்போ அவங்க நிறைய சர்ச் பண்ண அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக தெரிய வரும் பிள்ளைங்களுக்கு, இல்லையா?
0: ஆமாம்.
1: இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வந்து நமக்கு கிடைச்ச வந்து ஒரு அரிய பொக்கிஷம் தான் நம்ம சொல்லணும். அதை பாதுகாக்க வேண்டியது வந்து பெரியவங்க மட்டும் இல்லை, சின்னவங்களுக்குமே அந்த பொறுப்பு இருக்க தான் செய்து. அதை நம்ம சொல்லி கொடுத்துடணும் சின்ன வயசில் இருந்தே.

0: எப்போவுமே இந்த செடி நடுறது அப்படிலாம் இல்லைனாலும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லாம் வரும் இல்லையா, இன்னைக்கு வந்து உலக சுற்றுச்சூழல் தினம், அதனால இன்னைக்கு ஒரு செடி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து, அப்புறம் பிறந்த நாள், கல்யாண நாள், இந்த மாதிரி நாட்களில் கூட வந்து செடிகளை வாங்கி வைக்கலாம் வீட்டில். அது வந்து
1: குழந்தைகளுக்கு பர்த்டேக்கு இந்த செடி செடி நீ வளர்த்துக்கோ அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்து
0: வைக்கலாம் கண்டிப்பாக. அது வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா செடின்னு மட்டும் இல்லை, மரமாக கூட ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து அது நிழல் தரும், நல்ல சுத்தமான காற்றை தரும். ஓகே திவ்யா, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் இல்லையா, அதனால நேர்களே நம்ம இயற்கையை என்றைக்குமே நேசிப்போம், பூமியை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது. நான் உங்கள் அஜி சந்தியா ஜெகன், மற்றும்
1: நான் உங்கள் திவ்யா.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 1 மணி. நேர்லை தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: நேரம் 1:15 ஆகாஷ்வாணி.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் பிஎம் சேது, அதாவது பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து. பிஎம் சேது என்பது 60,000 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் உள்ள 1,000 அரசு ஐடிஐ கிளை மேம்படுத்தும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும். இத்திட்டம் தொழில் நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நவீன பயிற்சி, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஹப் அண்ட் ஸ்போக் முறையில் 200 முக்கிய ஐடிஐகள் ஹப் என்ற முறையில் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புடன் அமைக்கப்பட்டு அவை 800 பிற ஐடிஐக்களுடன் ஸ்போக் என்ற முறையில் இணைக்கப்படும். இது ஒரு பல்கலைக்கழகத்துடன் பல கல்லூரிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லவா, அது போன்ற ஒரு முறைதான். தனியார் நிறுவனங்களின் நேரடி முதலீடு மற்றும் வழிகாட்டுதலுடன் பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்படும். டிஜிட்டல் வகுப்பறைகள், மேம்பட்ட ஆய்வகங்கள் மற்றும் திறன் சார்ந்த சர்வதேச பயிற்சிகளும் இங்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் முக்கியமான 2வது அங்கத்தின் கீழ் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 முதன்மை தேசிய நிறுவனங்களில் சென்னையில் உள்ள நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அதாவது NSTI நிறுவனமும் ஒன்றாகும். சென்னை NSTI வளாகம் சர்வதேச கூட்டாண்மையுடன், குளோபல் பார்ட்னர்ஷிப்புடன் கூடிய அதிநவீன தேசிய சிறப்பு மையமாக, அதாவது நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக தரம் உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள ITI பயிற்றுவிப்பாளர்களுக்கு மேம்பட்ட மற்றும் புதிய தொழில்நுட்ப காலத்திற்கு ஏற்ற உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் இங்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் மொத்த நிதி செலவான 60,000 கோடியில் மத்திய அரசு 50%, மாநில அரசு 33.3% மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் முன்னணி தொழில் நிறுவனங்கள் 16.7% நிதியையும் வழங்குகின்றன. ஒவ்வொரு முக்கிய மையத்திற்கும், அதாவது ஹப் ITIகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக 81 கோடி ரூபாய் வரையிலும், அதனுடன் இணைக்கப்படும் கிளைகளுக்கு, அதாவது ஸ்போக் ITIகளுக்கு தலா 40 கோடி ரூபாய் வரையிலும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கான மத்திய அரசின் பங்கிற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவை இணைந்து கடன் உதவி வழங்குகின்றன. இத்திட்டத்தால் ITIக்கள் இனி அரசுக்கு சொந்தமான தொழில்துறையால் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களாக மாறும், அதாவது கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி மேனேஜ்ட் என்ற முறையில் மாறும். ஒவ்வொரு ITI கிளஸ்டரையும் திறம்பட நிர்வகிக்க மாநில அரசு மற்றும் முன்னணி தனியார் நிறுவனங்கள் இணைந்து சிறப்பு நோக்கு வாகன அமைப்பு, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை உருவாக்குகின்றன. மாநிலத்தின் தலைமை செயலாளர் தலைமையில் இத்திட்டத்தை கண்காணிக்க பிரத்யேக மாநில வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது, அதாவது ஸ்டேட் ஸ்டீரிங் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புதிய தலைமுறை படிப்புகள், அதாவது நியூ ஏஜ் ட்ரேட்ஸ் ஊக்குவிக்கப்படும். மாநிலத்தின் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உற்பத்தி துறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய தலைமுறை படிப்புகள் வழிகாட்டும். இதில் மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிக் வாகனங்கள், EV மெயின்டெனன்ஸ் அண்ட் அசம்பிளி, ரோபாட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், அதாவது AI மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகியவை நியூ ஏஜ் ட்ரேட்ஸ், புதிய தலைமுறை படிப்புகள் என்று அறியப்படுகின்றன. இத்திட்டத்தின் தாக்கம் தமிழ்நாட்டில் எவ்வாறாக உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, கிண்டி, காஞ்சிபுரம் மற்றும்

0: அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தின் முன்னணி உற்பத்தி துறைகளுக்கு ஏற்றவாறு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக தொழில் நிறுவனங்களின் நேரடி பங்கேற்பு ஊக்குவிக்கப்படுகிறது. ஆங்கர் இண்டஸ்ட்ரி என்று இது அறியப்படும். தொழில்துறை சார்ந்த புதிய படிப்புகள், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டம் மற்றும் சேர்க்கை குறித்த கூடுதல் விவரங்களை அறிய தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் PM சேது, அதாவது பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Daman today to dedicate and lay the foundation stone of multiple development projects worth over 18,800 crore rupees in Surat. Mr. Modi will also inaugurate a 200-bedded ESIC hospital in Surat, providing modern secondary health care across key specialities. The Prime Minister will also inaugurate several important initiatives of the Government of Gujarat, including modern power distribution upgrades, advanced effluent disposal and treatment infrastructure at Dahej Petroleum. In the evening, Prime Minister Modi will travel to Daman and lay the foundation stone of development projects worth around 2,970 crore rupees. The Reserve Bank of India has kept interest rates unchanged for the second time in a row in the current financial year, announcing the second bi-monthly monetary policy for the current fiscal. RBI Governor Sanjay Malhotra today said the Monetary Policy Committee has unanimously decided to retain short-term lending rate or repo rate at 5.25% with a neutral stance. RBI has lowered GDP growth projection to 6.6% from 6.9% earlier for the current fiscal. RBI also increased CPI inflation target to 5.1% from 4.6% for the current financial year.
3: Let me at the very outset emphasize that the Indian economy entered this episode of global turbulence with much better fundamentals than in previous similar episodes.
2: Industry body ASSOCHAM has said the RBI's decision to keep the repo rate unchanged at 5.25% will strengthen growth and business sentiments. Secretary General ASSOCHAM Saurabh Sanyal said the decision reflects a balanced approach towards supporting economic growth while ensuring inflation remains within the target range. The centre has granted tax exemption to foreign institutional investors on capital gains and interest income arising from investments in government securities. The government has promulgated the Income Tax Amendment Ordinance 2026 in this regard. The Union Finance Ministry said this step will align the taxation on government securities with many comparable jurisdictions. The exemption will be applicable from the 1st of April this year. BJP President Nitin Naveen has accepted the resignation submitted by the Tamil Nadu Party State Chief K. Annamalai from the primary membership of the party. Annamalai had submitted his resignation to the BJP President recently. World Environment Day is being celebrated across the globe today. On the occasion, Prime Minister Narendra Modi has said initiatives like Ek Ped Maa Ke Naam have made significant contributions towards adding nearly 1.1 lakh hectares of forest every year. In a series of posts on social media, Mr. Modi remarked that this day serves to reaffirm the commitment to protecting the environment and furthering sustainable growth. Union Commerce and Industry Minister Piyush Goyal stressed the need for greater awareness on environmental protection and expanding green cover across the country. The minister offered prayers at the Sri Venkateshwara Swami Temple in Tirumala and later planted a sapling under the Ek Ped Maa Ke Naam campaign on the occasion of World Environment Day.
4: Prime Minister Narendra Modi has encouraged us to plant one tree in the name of our mother, Ek Ped Maa Ke Naam. It is truly a divine

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஒரு மணி 11 நிமிடங்கள். நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா? நிகழ்ச்சி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன். நேர்களை, இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடல் நலத்தை பற்றி நம்ம வந்து அடிக்கடி வந்து கவலைப்படுறது உண்டு. ஆனால் மனநலம் அப்படிங்கிறது உடல் நலத்திற்கு வந்து இணையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தாங்க. மனம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாழ்க்கையினுடைய சவால்களை வந்து நம்ம எளிதாக வந்து எதிர்கொள்ள முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேகமான வாழ்க்கை முறை, ஒர்க் ப்ரெஷர், அப்புறம் குடும்ப பொறுப்புகள், பொருளாதாரம்னு பல கவலைகளால் மன அழுத்தத்தை வந்து நம்ம அதிகரிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த மன அழுத்தத்தை குறைச்சி மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு இயற்கையான வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரல்களில் பாடல்.

16 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில மனநலத்திற்கான இயற்கை வழிமுறைகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் நேர்களே. இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில் நம்ம நடக்கலாம், அப்புறம் மரம் செடிகளை பார்க்கலாம், அதுகளை பராமரிக்கலாம், பறவைகளுடைய குரலை கேட்கலாம். இது எல்லாமே நம்ம மனசுக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடியதாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இயற்கை வந்து நம்ம மனசுக்கான ஒரு இலவச மருத்துவர் தாங்க சொல்லணும் இதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனசு ரொம்ப பதற்றமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆழமாக நல்லா மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடும்போது பார்த்திங்கன்னா, நம்ம மனசுக்கு வந்து மன அழுத்தம்லாம் இருந்துச்சுன்னா குறையுமாங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம செஞ்சாலே போதும். எங்கே வேணாலும் நம்ம வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சி தான் இது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா மற்றும் டி. எம். சவுந்தரராஜனின் குரல்களில் பாடல்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நீங்களே கேட்டுட்ருக்கீங்க நிலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மனநலத்திற்கான இயற்கை வழிமுறைகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கங்க. நல்ல தூக்கம் அப்படிங்கிறது நல்ல மனநிலைக்கான ஒரு அடையாளம். இரவு நேரத்தில் வந்து போதுமான தூக்கம் கிடைக்கல அப்படின்னா எரிச்சல், கவலை, சோர்வுன்னு எல்லாமே கொஞ்சமாக இருக்காது, அதிகமாகவே ஆயிரும். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தூங்குறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே நேரத்தில் எந்திக்கிறதும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டு 9 மணிக்கெலாம் தூங்கிடுவோம் அப்படின்னா அந்த 9 மணிக்கு கரெக்டாக தூங்கக்கூடிய டைமுக்கு நீங்கள் ரெடி பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களெல்லாம் வந்து முடிச்சுட்டு 9 மணிக்கு நான் படுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை செட் பண்ணிடணும்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களில்.

0: ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 1:34 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் மனநலத்திற்கான இயற்கை வழிமுறைகள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேர்களே, பாடலுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, உணவுக்கும் மனநிலைக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உணவு பார்த்திங்கன்னா அது வந்து கெடுதல் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இல்லை எனக்கு தெரியாதே அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் இந்த உணவு வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகாது, கெடுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது நம்ம உடல் பாதிக்கப்படும், உடல் பாதிக்கப்பட்டால் மனநிலையும் பாதிக்கப்படும்

நேரம் 1:34 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் மனநலத்திற்கான இயற்கை வழிமுறைகள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேர்களே, பாடலுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, உணவுக்கும் மனநிலைக்கும் சம்மந்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உணவு பார்த்திங்கன்னா அது வந்து கெடுதல் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இல்லை எனக்கு தெரியாதே அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் இந்த உணவு வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகாது, கெடுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது நம்ம உடல் பாதிக்கப்படும், உடல் பாதிக்கப்பட்டால் மனநிலையும் பாதிக்கப்படும். இன்னும் நிறையா இயற்கை வழிமுறைகள்லாம் இருக்குதுங்க மனநலத்தை பாதுகாக்கிறதுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாக்கிங் நீங்கள் கண்டிப்பாக போகணும். அதாவது ஒரு நாளைக்கு 20-30 நிமிஷத்துக்கு வாக்கிங் பண்ணும்போது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா சிலர்லாம் மொபைலை பார்த்துட்டே நடப்பாங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. நல்லா சுற்றுப்புறத்தை ரசிச்சுக்கிட்டே நடந்தீங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சிரிப்பு, சிரிப்பு வந்து ஒரு இயற்கையான மருந்துங்க. உதாரணமாக அதுக்கு என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நகைச்சுவை நிகழ்ச்சிகள் பார்க்குறது, கேட்குறது, அப்புறம் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே, நம்மளுடைய எஃப்எம் நிகழ்ச்சிகள் எல்லாமே கேட்குறது கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நண்பர்கள்கிட்ட பேசுகிறது, குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு பண்ணுறது, எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் மனசை வந்து லேஸாக்கி கொடுக்கும். மனசு விட்டு பேசணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கிட்டேயுமே எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லக்கூடாது. நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட உங்களுடைய காரியங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு நல்ல உரையாடல் கூட பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக கூட அமையும். இப்போ நிகழ்ச்சியில் பாட வந்துட்டே இருக்கிறீர்களே, புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியன் குரலில் பாடல்.

0: உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள். நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேர்களை கேட்டுட்டு நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநலத்திற்கான இயற்கை வழிமுறைகள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மொபைல் அப்புறம் இந்த சோஷியல் மீடியாஸில் இருக்கிறது கூட வந்து மன சோர்வை ஏற்படுத்தும். நமக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் அந்த மொபைல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுங்கள். அப்படியே கூட்டிகிட்டே வாங்க டைமை, ஒரு 1 ஹவருக்கு இந்த பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைமை கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மறந்துடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அதுலேருந்து டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நல்லது நடந்தது அப்படின்னு உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள், அதுக்கான பதில் உங்ககிட்டே இருக்கும். இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கமாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விருப்பம், உங்களுக்கு விருப்பமான பொழுதுபோக்கள், புக் படிக்கிறது, இந்த தோட்ட வேலை செய்கிறது, அப்புறம் மியூசிக் கேட்குறது, டான்ஸ் பண்ணுறது, அப்புறம் டிராயிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்ங்க. பொழுதுபோக்கு வந்து மனசுக்கான சின்ன சின்ன விடுமுறைகள் மாதிரி. நம்ம மனசு அமைதியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும். கடவுள் கொடுத்த வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காற்று நிலை வரும் கீதம். திரைப்படத்திலிருந்து எஸ் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் பாடல்.

0: நேர்களை தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா, மும்பை விரைவுச் சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடங்கி வைப்பதோடு நமோ மருத்துவமனையையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து லட்சத்தீவு யூனியன் பிரதேச மேம்பாட்டிற்காக 885 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பிரதமர் உரையாற்ற உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்க உள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மாதம் 23ஆம் தேதி 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு பத்திர சந்தையை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வரிச்சலுகை 1ஆம் தேதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் நடப்பாண்டில் 2வது முறையாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 2மாத நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 6.6% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 5.1% உயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், நீடித்த தூய்மையான பசுமையான உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று கூறியுள்ளார். ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 ஆண்டுகளில் 7.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுடில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்தி வர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாத்து பேணி பராமரிப்பதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத், அரசு பள்ளி மாணாக்கர் தயாரிக்கும் விதைப்பந்துகள் வனப்பகுதிகளில் வீசப்பட உள்ளதாக கூறினாா்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பசுமை மயமாக்கலில் முத்திரை பதித்து வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
1: உலகளாவிய தலைமைத்துவம் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் பருவநிலை மாற்றங்களை முன்னெடுத்து செல்லும் முன்னோடி நாடாக இந்தியா செயலாற்றி வருகிறது. ஒரே நாடு ஒரே பூமி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் இந்தியா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளால் நாட்டின் வனப்பரப்பு விரிவடைந்ததோடு அலையாத்தி காடுகளால் கடலோர சூழலியல் அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டு பசுமை மேம்படுத்தப்பட்டுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல்லுயிர் பாதுகாப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை நம் நாடு உருவெடுத்துள்ளதோடு புலி, சிறுத்தை உள்ளிட்ட 7 வகை விலங்கினங்களை பாதுகாக்கும் சக்தியாகவும் இந்தியா செயலாற்றி வருகிறது. நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் பசுமை மயமாக்கல் குறித்து திருச்சியை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ராஜா தெரிவிக்கையில்,
2: இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க பசுமை மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது.
3: கடற்கரை ஓரங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் கடலிலிருந்து தரையை நோக்கி வரக்கூடிய புயல்கள், சூறாவளிகளின் மூலம் ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்துகளை தடுக்கும் முயற்சியில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இக்கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழக மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். BJP முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை BJP ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய இயக்கத்தை தொடங்க உள்ளதாக திரு அண்ணாமலை இன்று அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழில்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த

0: கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. தொடர்வது
2: நலம் தானா. நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
4: பானகாரம் என்று ஒன்று சொல்வார்கள், அது புளியிலிருந்து எடுக்கக்கூடியது. பழைய காலத்திலலாம் ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, அப்போ வந்து பானகாரம் தான் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த புளியை வந்து கருப்பட்டியில் கரைச்சி அதில் அதே மாதிரி சுக்கு மிளகு ஏலக்காயெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு உடனே பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் ஒரு இனிப்பு சுவையும் கிடைக்கும். அதில் கொஞ்சம் உப்பு போடும்போது நமக்கு அந்த நீர் சத்தும் தேவையான எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை சரி பண்ணும். அந்த காலத்தில் இந்த பானகாரம் தான் அதிகமாக கொடுத்தாங்க. இப்போ நமக்கு இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் புளி எல்லாம் கரைச்சி மக்கள் குடிக்கிறது இல்லை. இந்த வெயில் சமயங்களில் நொங்கு பயணி இதெல்லாம் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மோர் தயிர் இதெல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கம்பங்கூழ் இந்த வரகு இதெல்லாம் வச்சு நல்லா பண்ணுறாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். அதெல்லாம் மோரில் கலந்து குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதும் தான். இது போக கற்றாழை இருக்கு இல்லையா, கற்றாழையும் மோரும் கலந்து சாப்பிடும்போது உடம்பில் உள்ள உஷ்ணம் நன்கு தணியும். இந்த கற்றாழையுடைய உள்பகுதி நொங்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதோடைய மேலே உள்ள இலையை சீவிக்கிடணும். உள்ள உள்ள நொங்கு பகுதி மாதிரி இருக்கக்கூடியதை எடுத்து அதை 7 தண்ணீரில் அலசி தான் யூஸ் பண்ணணும். அதை வெட்டும் போது அதுல இருந்து மஞ்சள் கலர்ல ஒரு பால் மாதிரி ஒன்று வடியும். அதுக்கு பேர் லாட்டெக்ஸ்னு பேரு. அது சில பேருக்கு உள்ள போகும்போது ஒரு லூஸ் மோஷன் அந்த மாதிரி உண்டு பண்ணும். அதனால அதை 7 தண்ணியில் அலசிட்டு பழைய காலத்திலே சித்தர்கள் இதை சுத்தி முறை என்று சொல்கிறார்கள். அதாவது அக கடுக்காய்க்கு அகநஞ்சி சுக்குக்கு புறநஞ்சி என்று சொல்கிறார்கள். கடுக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த இதுக்கு உள்ள உள்ள விதையை நீக்கிவிட்டு பயன்படுத்த வேண்டுமாம். சுக்குக்கு புற தோலை நீக்கிவிட்டு பயன்படுத்த வேண்டுமா. கற்றாழைக்கு அந்த பாலை நீக்குவதற்காக 7 தண்ணீரில் அலச வேண்டுமா. இதுதான் சுத்தி முறை. பொருளை நாம் பயன்படுத்தும் போது அதில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதற்கு சுத்தி முறை என்று பெயர். இப்படி சித்தர்கள் அழைத்திருக்கிறார்கள். இதை நம்ம 7 தண்ணியில் அலசிட்டு அதுக்கு சம அளவு வந்து பார்த்திங்கன்னா மோர் சேர்த்து அதை வந்து மிக்சியில் அடித்து நம்ம சாப்பிடும்போது உடல் நல்ல குளிர்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு இது வந்து கற்றாழைக்கு இன்னொரு பேர் குமரி என்று பெயர். பெண்களுக்கு கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான மருந்தான் இந்த கற்றாழை வேலை செய்யும். குமரி பெண்களுக்கு இருப்பது போல் எப்பொழுதும் கற்பையை பாதுகாக்கக்கூடிய காரணத்தினால் இதை குமரி என்று அழைக்கிறார்கள். அவர்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் வரக்கூடிய வலி, அடுத்தது இர்ரெகுலர் பீரியட்ஸ், நீர்க்கட்டி போன்றவற்றை, சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி போன்றவற்றுக்கு இதோடு சேர்ந்து பல மருந்துகளை நாம் கொடுக்கும்போது நன்றாக அங்கே குறையும்.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
5: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. காசிரங்கா தேசிய பூங்கா ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு புகழ் பெற்றது. இந்த தேசிய பூங்கா பற்றின தகவல்களை தான் இன்னைக்கு நாம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். அதுக்கு மட்டும் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். ரிதம் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில சாதனா சிறகம் குரல்ல பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் அழிந்து வரக்கூடிய உயிரினங்களில் ஒன்று. காண்டா அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து மிகப்பெரிய அப்படின்னு வந்து அர்த்தமா. தரையில் வாழக்கூடிய விலங்குகளில் யானைக்கு அடுத்தபடியாக எடை மிகுந்தவை இந்த காண்டா மிருகங்கள். பசும்புல், இலை, தலை, கிழங்கு இந்த மாதிரியான உணவுகளை தான் அதை சாப்பிடுமா. அது நிறைய நம்ம காண்டாமிருகங்கள் பார்க்கும்போது அது சேரில் படுத்து உருளும் இல்லையா, அது ஏன் அப்படின்னா அதோட உடம்புல பெயின் உண்ணி மாதிரியான தொழிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து சேத்துல பொருளுமா. கூர்மையான மோப்பத்திறன், துல்லிய

செவித்திறன் அதுக்கு இருக்குமா. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவான். எதிரிகளை தாக்கவும் மணல் பகுதிகளில் தோண்டி நீரை வர வைக்கிறதுக்கும் இதனுடைய கொம்பை வந்து அது பயன்படுத்துமா. கொம்பு ஒரு தடவை உடஞ்சிருச்சு அப்படின்னா அது மறுபடியுமே வளருமா. ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் 1/2 நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. எங்கே அப்படின்னா காசிரங்கா தேசிய பூங்காவில் தான் இருக்குது. இந்த காசிரங்கா தேசிய பூங்கா வடகிழக்கு மாநிலமான அசாமில் இருக்குது. 1985 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக இந்த தேசிய பூங்காவை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய வனவிலங்கு பாதுகாப்பு மையமாகவும் இந்த தேசிய பூங்கா இருக்குது. இன்னும் இந்த தேசிய பூங்கா பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். தெனாலி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான், இசையில் பா விஜய், வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சாதனா சர்க்கம். குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காசிரங்கா தேசிய பூங்கா பற்றி தான் இன்றைக்கி இந்த மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்குறோம். ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு ஃபேமஸ் ஆனது இந்த தேசிய பூங்கா. இப்படி ஒரு தேசிய பூங்கா இருக்குது அப்படிங்கிறத முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத விட இதுக்கு பின்னாடி ஒரு நிறைய ஒரு வரலாறுகள் இருக்குது, அது என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சபோது ஆளுநராக இருந்தவர் கர்சன் பிரபு, இவருடைய மனைவி மேரி விக்டோரியா அசாம் பகுதியை சுற்றி பார்க்க போயிருந்தாங்களாம். அப்போது அரிய வகை காண்டாமிருகம் வசிக்கக்கூடிய இந்த காசிரங்கா பகுதிக்கும் போயிருக்காங்க. அவங்களால ஒரு காண்டாமிருகத்தை கூட பார்க்க முடியலையாம். இதனால் வருத்தம் அடைஞ்சவங்க அவருடைய கணவர்கிட்ட போய் இந்த இடத்த பாதுகாக்க ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அதனால் இந்த இடத்த பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதியை அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பின் நாட்களில் விலங்குகளை வேட்டையாடவும் தடை செய்யப்பட்டு அதற்காக சட்டங்களும் இயற்றியிருக்கிறாங்களாம். 1950 இது ஒரு வனவிலங்கு சரணாலயமாக மாற்றப்பட்டிருக்குது. 74 தேசிய பூங்காவாக மாற்றியிருக்கிறாங்க. இந்த பூங்காவில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் மட்டும் கிடையாது, புலிகளும் அதிக எண்ணிக்கையில் காணப்படுதான். அதனால் 2006 இந்த தேசிய பூங்கா புலிகள் காப்பகமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குதான். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. புதிய முகம் திரைப்படத்திலேருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் சுஜாதா குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: காற்றினிலே வரும் தகவல் களஞ்சியம் இது. ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளாய் என்றென்றும் மக்களோடு.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: இணைந்திருக்கிறோம் பாரதத்தின் பெருமை பேசும் மனிதநாடு நிகழ்ச்சியோடு. அசாமில் இருக்கக்கூடிய காசிரங்கா தேசிய பூங்கா பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். இந்த பூங்காவில் கிட்டத்தட்ட 2200 மேற்பட்ட அரிய வகை ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இருக்குதான். இந்த காண்டாமிருகங்கள் மட்டுமில்லை, இங்கே புலிகள், யானைகள், ஆசிய காட்டெருமைகள், மான்கள், தேன் கரடி, சிறுத்தை, வாலில்லா குரங்குன்னு 35 அதிகமான பாலூட்டிகளும் இங்கே இருக்குது. இந்த பூங்கா பார்த்தோம்னா தேசிய பூங்கா பிரம்மபுத்திரா ஆற்றினுடைய இரு புறமும் அமைஞ்சிருக்குது. பிரம்மபுத்திராவுடைய நதியோட நீர் வளத்தாலும் மழை பொழியும் சதுப்பு நிலத்தை கொண்டிருந்தாலும் இந்த இடத்தை தேடி அதிக பறவைகளும் வந்து போதும். வலசை வரைக்கூடிய பல அரிய வகை பறவை இனங்களை நாம் இங்கே பார்க்க முடியுமா. சொல்லப்போனால் ஒரு பல்லுயிர் சூழலை நம்ம இந்த காசிரங்கா தேசிய பூங்காவில் பார்க்க முடியும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு. ஒற்றை கொம்பு காண்டா மிருகத்துக்கு ஃபேமஸ் ஆன அசாமில் இருக்கக்கூடிய காசிரங்கா தேசிய பூங்கா பற்றி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த தேசிய பூங்கா மேலிருந்து அக்டோபர் வரைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடையாதான். ஏன் அப்படின்னா, ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை இந்த பகுதியில் கனமழை பெய்யுமா, அதனால் பிரம்மபுத்திரா ஆறில் வெள்ளம் ஏற்படுமா. அந்த வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை காரணமாக தான் மேலிருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த பூங்காவை சுற்றி பார்க்குறதுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்போதான்ப்பா இந்த பூங்காவை சுற்றி பார்க்குறது அப்படின்னா, ஏப்ரல் மாதங்களில் ஒரு வறண்ட காலநிலை நிலவுமா, அப்போது அந்த நீர்நிலையை சுற்றி நிறைய விலங்குகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர்லேருந்து பிப்ரவரிக்கும் ஒரு விதமான காலநிலை இருக்குமா, அந்த சமயங்களில் நம்ம போனோம்னா காண்ட மிருகங்களை அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் காசிரங்கா தேசிய பூங்காவுக்கு செல்வது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது. பிதாமகன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அசாமில் இருக்கக்கூடிய காசிரங்கா தேசிய பூங்கா ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு மட்டும் கிடையாது, நிறைய வனவிலங்குகள், புலிகள், யானைகள், காட்டெருமைகள், மான்கள், குரங்குகள்னு 35-க்கும் அதிகமான பாலூட்டி இனங்கள் இங்கே இருக்குது. இந்த வனவிலங்குகளை பார்க்கறதுக்காகவே பல்வேறு இடங்களில் இந்த பூங்காவில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்குதான். அது மட்டும் இல்லாமல் அசாமில் வனவிலங்கு சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பூங்கா அதிகாரிகள் ஜீப் சஃபாரி, யானை சஃபாரி வசதியெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்களாம். காலை 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்குமே ஜீப் சஃபாரி வசதி இருக்குது. அதே மாதிரி காலையில் 5:30 7:30 வரைக்கும் யானை சஃபாரி வசதியும் இந்த பூங்காவில் செஞ்சு தர்றாங்களாம். இந்த வனவிலங்குகள்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. இவ்வளோ நேரம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் காசிரங்கா பூங்கா பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல்

வந்துட்டே இருக்குது. பசங்க திரைப்படத்திலிருந்து பாடலோடு நானும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் திவ்யா. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து குக்கோ நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல் செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணிஷா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 3:03 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர்விருப்பு பாடல்கள். நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன். நேர்களே, நம்ம குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443607 94. திரும்பவும் சொல்கிறேன், 9443607 94 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாலார்குளம் போர்ஜியா, ப்ரீத்தி, கேப்ரின் இவங்களுடைய விருப்ப பாடலாக வந்துகிட்டே இருக்குது. குஷி திரைப்படத்திலிருந்து

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நெல்லை சிவா அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்குது. புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நேரம் 3:16 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கொக்கோ நேர்விருப்ப பாடல்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி புன்னை நகர் ஜெயக்குமார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான பாடல் இதோ.

நேரம் 3:21 கேட்டுட்டு இருக்கீங்க கூ நிகழ்ச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாளையங்கோட்டை சந்திரா அவங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, சின்னம்மா பிள்ளை திரைப்படத்துல இருந்து.

கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழாகுளம் வளர்மதி அவங்களுடைய விருப்ப பாடல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान। जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
6: நேரம் 3:33 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய பாடல்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கீர்த்திகா சுந்தர் இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் 3:45 நிமிடங்களை கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடையாம்புலி ஆகாஷ் தினகரன் இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நேர்கள் பாடல்கள் அனுப்பியிருக்காங்க, ஆனால் ஒளிபரப்ப முடியாத நேர்களுடைய பெயர்கள்லாம் இப்போ நான் வாசிக்கிறேன். முன்னீர் பள்ளம் பேச்சி, ஆழ்வார்குறிச்சி, ஸ்ரீதேவி பரமசிவானந்தம், தென்காசி குத்தாலிங்கம், வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, சிவநாடனூர் மாரி, நெல்லை

முத்து, உமா, ஆரியங்காவூர் லக்ஷ்மி கனகசபாபதி, சரஸ்வதி சரவணகுமார், கோவில்பட்டி ஆறுமுகராஜ், குருவன்கோட்டை முருகன், தீபக், கடல்துறை, கோவை ராஜேஷ், அபி, ஆனி, அனந்தபுரம் பிந்து, சைலஜா, பிரதீபா வெக்காளிப்பட்டியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வீரபாண்டிய புலிக்குளம், மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசி, முருகலட்சுமி, சதீஷ்குமார், தாஸ் பாண்டியன், கடைநூலூர் பரமசிவம், நகுல், நவில், கார்மேககண்ணன், ரவி, முருகன். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. முன்னீர் பள்ளம் பிரதீக்ஷா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. பாடலை தொடர்ந்து 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய

யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் முஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனிஷா மற்றும் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 4:03 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதிய அலை 1197 மற்றும் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சியில் அவங்க கூட விளையாடுறதுக்காக இங்கே ரெடியாக இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
2: நான் உஷா.
1: என்ன உஷா பழிச்சுன்னு வந்திருக்கீங்க பச்சை கலரில்?
2: நீங்களும் பச்சை
1: சொல்லுங்க, நீங்களும் பழிச்சுருக்கீங்க அப்படின்ட்டு.
2: நீங்களும் பழிச்சுன்னா இருக்கீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் தாயை முரட்டி விளையாட போகிறோம்.
1: ஓகே, ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுவோமா?
2: சொல்லிடலாம்.
1: நேர்களே, 1, 3, 5 விழுந்தா யார் கேட்கணும்?
2: யார் கேட்கணும்?
1: நாம தான் கேட்கணும்.
2: நாம தான்.
1: 2, 4, 6 விழுந்தா
2: நேர்கள் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க.
1: நேர்களை பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-2561-132 மற்றும் 0462-2561-133 என்ற எண்களுக்கு. இப்போ நேர் வந்துட்டாங்க, பேசிடலாமா?
2: பேசிடலாம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தென்காசி மாவட்டம் போலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன்.
1: சார், நேத்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நிகழ்ச்சியில நேத்து நிகழ்ச்சியில வந்தீங்களா? ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் நேர் வரணும் சார். ஆமா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி,
3: நன்றி,
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முழுக்காடு பாபு.
2: பாபு சார், நேத்து வந்தீங்களே?
4: இல்ல, வரல.
1: முந்தானாத்து
4: முந்தானால வந்தேன்.
1: ஒரு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பாடல், ஒரு 3 பாடல்கள் சொல்லுங்க.
4: ஒரு வாரத்து கேட்க ஒரு வருஷம் காத்திருந்து

0: சரி,
1: ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மட்டும்
0: ஒரு ஒரு ஒருவன் மட்டும் வரணும்,
1: ஒருவன் வரும்
0: ஒருவன்கள் வெறும் ஒரு
2: மட்டும்தான் வரணுமா? ஒருவன் எல்லாம்
1: வரக்கூடாதான். ஒரு பாட்டு என் பாட்டு கேட்டேன்
0: இல்லையே,
2: பாட்டு என் பாட்டு கேட்டனா? அப்படிலாம் இருக்கா பாட்டு?
0: டைம் முடிய போகுது சீக்கிரம்.
1: ஒருத்தி ஒருவனை நினைச்சு விட்டாலும்
2: அது ஒருத்தி
0: ஒருத்தில இல்ல, வெறும் ஒரு அப்படின்னு வர்ற மாதிரி
1: எல்லாமே ஒரு ரூல் தான் ஆரம்பிச்சு.
0: இல்லங்க, அந்த ஒரு மட்டும் தனியா வருங்க. இப்ப சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை அப்படின்ட்டு. வணக்கம். நேத்து நிகழ்ச்சிக்கு
2: வந்திருக்கீங்கன்னு
0: நினைக்கிறேன். இல்ல பாத்துட்டு இருக்காங்க. மேல இருக்காங்க. சரி ஓகே, உங்களுக்கு என்ன நம்பர் பாத்துருவோம். மூன்று
2: ரஜினிகாந்த் வந்து ஒரு சீன்ல ரம்யா கிருஷ்ணன் அவங்க அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க, உட்கார்றதுக்கு இடம் தராம அவங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க. அவர் ரஜினி சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு மர நாற்காலியை இழுத்து போட்டு ஸ்டைலாக உட்காருவார். அப்போ பேக்ரவுண்டில் வந்து ஏஆர் ரஹ்மானோட மிரட்டலான ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த சீனில் ரஜினிக்கு ஜோடியாக சிம்ரன் நடித்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வாசலில் நின்று இந்த காட்சியை பார்த்துட்ருப்பாங்க.
1: இதில் இருக்கிற
2: அது ஒரு தப்பு. வேற
1: வேற ரஜினி ரம்யா கிருஷ்ணன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாரு.
2: ஒரு ஒரு சூப்பரான மியூசிக் ஒன்று வரும்.
0: ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு.
2: அது வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இல்லை, தேவாவோட இசையில் ஒரு வரும்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓகே உஷா, நிகழ்ச்சி ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா?
2: கேட்டலாம்.
0: நேர்லேயே சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு தாய் வீடு திரைப்படத்துலேருந்து.

0: நேரம் 4:15 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தொம்பி. உஷா நேர் வந்துட்டாங்க, பேசிடுவோமா? வணக்கம்.
1: வணக்கம். பாப்பாங்குளத்துல இருந்து பேசுறேன்.
0: பாப்பாங்குளம் முத்துவா சார்?
1: நல்லா
0: இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கும்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன வருதுன்னு பாத்துருவோமா? இரண்டு
2: என்ன காமெடின்னு
0: சொல்லுங்களேன்.

0: வடிவேல் அவர்கள் கேட்பாங்க. ஐயோ இந்த அது அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். சரியா, என்ன வேணும்? என்ன சோடா?
1: இந்த
0: வாழைப்பழமா? புரியல எனக்கு. காமெடி தெரியுது சார், அந்த டைலாக்ஸ்லாம் ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு. வாடன் வந்திருக்கான், மச்சான் வாட வந்திருக்கா, ஏன் வாட வந்திருக்கான் அப்படின்னு எல்லாரும் ஓடி வருவாங்க அடிக்கிறதுக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி.
2: சந்தியா உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கேக்குது
0: சார். அது பார்த்து ரசிச்சிருக்கேன், பட் ஏதோ ட்ரை பண்ணேன். ஓகே, ரொம்ப நன்றி, உங்களுக்கு தான் மதிப்பெண். நன்றி. ஓகே, அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். முகவுளந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிட்டு பேசி.
3: ரொம்ப நாள் ஆயிடுச்சு மருந்து நிகழ்ச்சிக்கு வந்து. நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்மா. சரி, உங்களுக்கு என்ன நம்பர் பாத்துருமா?
3: ஆ பாருங்க.
0: 2 கேளுங்க ஜோதி.
2: சிச்சோ,
0: திரும்ப சொல்லுங்க. கட்டு போட்டு
3: ஒரு குடிகாரன் ரோட்டு ஓரமா போற கால்ல ஆனா கட்டு போட்டு இருக்கான்.
2: அந்த
0: கால் கட்டுன்னு கல்யாணத்தையும் சொல்றோம்.
3: அதனால
0: மார்க்கு உங்களுக்கு தான். சரியா, நன்றி ஜோதி, நன்றி நன்றி நன்றி. நேர்லயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தங்கமகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசை, எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் பாடல்.

நீர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: மத்தியிலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி நேர் வந்துட்டாங்க. உஷா பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க, பேர் சொல்லுங்க. எப்போது வென்றான் மணி. நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே. உங்களுக்கு என்ன விழுதுன்னு பாத்துருவோமா?
1: பாருங்க.
0: ரெண்டு
1: ரெண்டு
2: ரெண்டு. நீங்க தான் கேக்க
0: கேளுங்க.
1: யார் அப்படிங்கற வார்த்தை முடிய கூடிய ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லுங்க.
0: யார் முடியறதா?
2: யார்
1: யார் அப்படி முடியணும்.
2: முடியணுமா?
0: சிவனடியார்.
1: சரி.
0: சிவனடியார். பாதிரியார். யாரோ சொல்லி கொடுக்கா எனக்கு அங்க இருந்து. யாருன்னு முடியணும். இன்னும் ஒன்னே ஒண்ணு. யார் யார்? இறைவனா? இல்ல, இறைவனார் வரும், அது ஆறுல வரும். யாருன்னு முடியும். ஐயோ, யார்? சிவனடியார், பாதிரியார். மூன்று தானே கேட்டீங்க சார். சார் இருக்கீங்களா? மணி சார்.
2: மணி சார் கேள்வி மட்டும் கேட்டுட்டு போயிட்டாங்க.
0: அப்படிதான் போல. சரி ஓகே, எதுவுமே சொல்லல. கொஞ்சம் வந்து இப்படி இருவின் பக்கம் திரும்பினால அப்படி அப்படியே போயிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. மாமியார், சாமியார், முக்கிய முக்கியம்
1: இருக்குன்னு.
0: நீங்க பெரிய ஆள் தான் சார். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கோட்டியப்பன் சார்.
0: கோட்டியப்பன் சார் பேசுறீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன விழுதுன்னு
1: பாத்துருவோமா?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் வச்சு உங்கள்கிட்ட பேசி நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே ஓகே. நாள் விழுந்திருக்கு சார்.
1: நான் தான் கேக்கணுமா?
0: நீங்க தான்.
2: நீங்க தான்.
1: சரிங்க. அதாவது அந்த விகட கவின்னு சொல்லுங்கல்ல, அது வந்து அப்படி மாத்தி படிச்சாலும் விகட கவின்னு தான் வரும். இப்படி படிச்சாலும் விகட கவின்னு தான் வரும். இதே மாதிரி ஒரு மூணு வார்த்தை சொல்லுங்களேன்.
2: ஆமா, இது நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே.
0: ஆமா, நம்ம படிச்சிருக்கோம்ல ஸ்கூல்ல.
2: ஸ்கூல்ல
0: சரி நான் சொல்றேன்.
2: நான் தான் சொல்லணும்.
0: நீங்க சரி சரி சொல்லுங்க.
2: வேற என்ன இருக்கு?
0: டைம் ஆயிருச்சு சொல்லுங்க.
2: பாப்பா.
1: ரைட்.
2: அடுத்து காக்கா. இது
0: எது?
2: கைரேகை.
0: கைரேகை
2: கரெக்டா?
0: கரெக்ட். எத்தனை கேட்டீங்க? மூணா அஞ்சா? வாழ்த்துக்கள் உஷாக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓகே, நேர்களே, இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. காதல் பரிசு திரைப்படத்துல இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில்

0: நீங்களே கேட்டுட்ருக்கீங்க பொதுகை தும்பி நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கைதார்
0: காந்தி. நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கும். ஓகே, என்ன உஷா?
2: காந்தி சார், நீங்க முந்தா நாள் வந்திருந்தீங்களா?
1: ஆமா, நீங்க வரமோ வந்திருங்க.
0: வந்திருக்கீங்க.

0: வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கைதார்லருந்து காந்தி.
0: கைதார் காந்தி, நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, என்ன உஷா?
2: காந்தி சார், நீங்க முந்தா நாள் வந்திருந்தீங்களா?
1: ஆமா, நீங்க வரமோ வந்திருங்க.
0: வந்திருக்கீங்க, சரி, ஓகே. உங்களுக்கு என்ன எழுதுன்னு பாப்போம். 4 சார், நீங்க தான்.
1: நீங்களே போறீங்கன்னு வச்சுக்கோங்க.
0: வர்றவங்க எல்லாத்து சிரிக்கணும். ஆனா நீங்க சரியா சிரிப்பாரா? அதான், பட் சிரிக்கணும்.
2: எப்படி மிரட்டி சிரிக்கணும்ன்றாங்க பாருங்க. சிரிக்கிற மாதிரி இருந்தா சிரிப்பாங்க. சொல்லுங்க
0: சார். இங்க பாருங்க,
1: சொல்லுங்க.
0: அங்க போற எல்லாருக்கும் கையில வந்து பிரெட் கொடுக்காங்க. கல்யாண வீட்டுக்கு போற எல்லாருக்குமே பிரெட் கொடுக்காங்க. ஏன் கொடுக்காங்க?
1: கல்யாணம் வந்து ஜாம் ஜாம் நடக்கா?
0: ஆ, கரெக்ட். சூப்பர் சூப்பர். சரிங்க,
2: என்ன
0: பாத்துருமா? ஓகே, ரெண்டு விழுந்திருக்கு. மகாலட்சுமி, நீங்க தான் கேளுங்க.
3: அது வந்து ஒரு சாப்பாடு சம்பந்தமான புக்குது.
0: என்னது
3: அதுல? ஊடல நாலு எழுத்து ஒரு சாப்பாடு வரும்.
0: திரும்ப சொல்லுங்க.
3: ரெண்டு எழுத்து எடுத்துட்டேன்னா, முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தா ஒரு பெண்ணோட பேர் வரும்.
0: பெண்ணோட பெயர்
3: எடுத்துட்டேன்னா, அந்த நாலு எழுத்துல கடைசி எழுத்து எடுத்துட்டேன்னா
0: என்னாச்சு? கேள்வியே புரியலையே உங்களுக்கு.
2: சாப்பாடுல என்னது சொல்றீங்க? சாப்பாடுல
3: நம்ம சாப்பிடுறது,
0: சாப்பிடுற பொருள். சாப்பிடுற பொருளா?
3: ஆமா,
0: சாப்பிடுற பொருள்
3: இருக்கு நாலு எழுத்து.
0: ம், சரி.
3: அது ஊடால ரெண்டு எழுத்து எடுத்துட்டேன்னா, முதல் மூணு எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா ஒரு பெண்ணோட பேர் வரும்.
0: பெண்ணோட பேர்.
3: அதுக்கு கடைசி எழுத்து எடுத்துட்டாலும் ஒரு மூணு இதையும் சேர்த்தா நம்ம சமையல் பண்ணத பொருள் வரும்.
2: நன்றிங்க.
0: உப்புமா பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா இப்படி பிடிக்காதுன்னு தெரியாது. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். நேர்லேயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாண்டியன் திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களே, சூப்பரான பாடல் கேட்டோம். மாவீரன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில். வணக்கம். வணக்கம்
1: அன்பு சகோதரிகள், இருவருக்கும் வணக்கம். நான் நிகழ்ச்சிக்கு வரல, ஆனா உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்றதுக்காக தான் மெனக்கிட்டு வரேன்.
0: சொல்லுங்க சார், பேசு.
1: குற்றாலம் அம்பலவனம் சாரையும் உள்ளகாடு பாபு தம்பியும் முந்தா நாள் நியாயப்படியே வந்தவங்களை நீங்க அன்பால அவங்கள மிரட்டுவீங்க. ஆனா இன்னைக்கு காலையில ஆனந்த பூங்காட்டுல முத கலரா வந்த ஒரு நேயர் இப்ப பொய்ய தும்பிக்கு வந்துட்டு போயிருக்காரு. நான் அவர் பேர் சொல்ல விரும்பல, ஆனா ஆனந்த பூங்காட்டு நடத்திருக்காரு சகோதரி வித்தியாட்ட கேளுங்க, முத கால் யார் வந்தாங்க? அன்புடன் உங்கள் அன்பு சகோதரன்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார். போயிட்டாங்க சார். சரி, ஓகே. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன நம்பர் பாத்துருவோமா சந்திரசேகர் சார்?
2: ஈஸியான நம்பரா கொடுங்க மேம்.
0: ஓகே, ஒன்று விழுந்திருக்கு.
3: ஈஸியான நம்பர்னா என்னதுன்னு நினைக்கிறீங்க?
0: ஆமா, ஒன்று.
2: இல்ல, நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, ஈஸியான நம்பர்.
0: இல்லையே, இப்ப நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க, ஒன்று விழுந்திருக்கு.
2: அதுதான் சொல்றேன், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
0: சரி சரி, ஓகே.
3: தானங்க சொல்ல முடியும்.
0: இங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியாவே கேட்டுருவோங்க. சரியா?
2: சரி, ஈஸியாவே கேளுங்க
0: பாப்போம். சின்ன அப்படின்னு வரக்கூடிய ஒரு மூன்று பாடல்கள் தொடங்கக்கூடியது. சின்னன்னு தொடங்கணும்.
2: சின்னனா? ஓகே.
0: சரியா, டைமர் ஆன் பண்ணுமா? ஓகே, சொல்லுங்க.
2: சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா.
0: ஓகே,
2: அந்த பாட்டு. சின்ன சின்ன ஆசை.
0: ஓகே.
2: சிறகடிக்கும் ஆசை.
0: ஓகே.
2: முத்து முத்து ஆசை, அந்த பாட்டு.
3: வாழ்த்துக்கள்
0: சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியை கலந்துகிட்டதுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? பரமக்குறிச்சி சுகன்யா. ஓகே, உங்களுக்கு என்ன விழுதுன்னு
4: பாத்துருவோமா?
0: உங்களுக்கு இரண்டு விழுந்திருக்கு, கேளுங்க சுகன்யா. நீங்க தான் கேட்கணும்.
4: நானா கேட்கணும்?
0: ஆமா, நீங்க தான் கேட்கணும்.
4: நான் ஒரு டயலாக் சொல்றேன், அதை அப்படியே சொல்றீங்களா?
0: சொல்லுங்க,
3: சொல்லுங்க.
4: இல்ல இல்ல, ஒருத்தன் பத்து இல்ல அது இல்ல, இந்த ஜோக்கு
0: கேக்குறேன்.
4: போக மாட்டாய?
3: ஏன் தெரியுதோ தெரியலையோ,
0: தெரியாது அப்படின்னு சொல்றதுக்காகவாது ஒரு 40 செகண்ட் போக வேண்டாமா?
3: போக வேண்டாமா? ஏன் போக மாட்டேங்கிறான்? லீவை என்ஜாய் பண்ணணும்னா?
0: இல்ல, இது ஏதோ ஒரு குதர்க்கமா ஒரு யாரோ கேட்ட மாதிரி இருக்கு.
3: சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க சுகன்யா.
4: ஏன்னா அதே காலேஜ் படிக்கிறானா?
0: ஓ, இதுவும் பழசுதாங்க. ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. மற்றும் கங்கை அமரன் குரல்களில்.

0: உஷா,
1: சொல்லுங்க
0: பொதிகை
1: சந்தியா.
0: தூம்பை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மதிப்பெண்கள்லாம் சொல்லிருங்க பார்ப்போம் நேர்களுக்கு.
1: குற்றாலம் அம்பலவாணன், பாப்பான்குளம் முத்து, முகவூர் ஜோதி, எப்போதும் என்றான் மணி, கயத்தார் காந்தி, மாவடிக்கால் மகாலட்சுமி அவங்க காட்பாடி, சந்திரசேகரன், பரமக்குறிச்சி சுகன்யா, இவங்க எல்லாம் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 8 மார்க் நேயர்கள்.
0: ஓகே, நம்ம ரெண்டு
1: நீங்க
0: பேரும்
1: ஒன்று, நான் ஒன்று.
0: ஓகே, ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம் நேயர்களுக்கு. ஓகே நேர்களே, பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் இதயக்கோவில் திரைப்படத்திலிருந்து.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொய்தீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய

கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் சரி 5:03 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கேன் அனுங்களா அஜய், சந்தியா ஜெகன். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1993 வெளியான திரைப்படங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம் நேர்களே. அந்த வகையில் முதல் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வால்டர் வெற்றிவேல். அதாவது ஜனவரி 14 அன்னைக்கு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் தான் வால்டர் வெற்றிவேல். 200 நாட்களுக்கும் மேலாக திரையரங்களில் ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு வால்டர் வெற்றிவேல். இந்த படத்தோட கதையை வந்து இயக்குனரான பி வாசு வந்து சத்யராஜ் அவங்கக்கிட்ட வந்து 3 விதமாக கதையை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சத்யராஜ் வந்து சூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வால்டர் வெற்றிவேல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் நாள் தொடக்க விழாவில் ரஜினிகாந்த் அவங்க தான் முதல் கிளாப் அடிச்சிருக்காங்க. கிளாப் அப்படின்னா அந்த கிளாப்பர் போர்டை வச்சு அதில் வந்து எழுதியிருக்கும் என்ன எத்தனை சீனு எந்த டேக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை வச்சு டக்குன்னு படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி அடிப்பாங்க அந்த கிளாப்பர் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரஜினிகாந்த் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் பார்த்திங்கன்னா முதல் ஷாட்டை இயக்கியிருக்காங்க. பிரபு வந்து கேமராவை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்தது. இந்த படத்துக்கு வந்து 3 பேர் வந்தது வந்து பெரிய கவனத்தை ஈர்த்துருக்கு. தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்னு இந்த படத்தை வந்து ரீமேக்கும் செஞ்சுருக்காங்க.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1993 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நவம்பர் 13 தீபாவளி வெளியீடாக ரிலீஸ் ஆன கட்டபொம்மன் திரைப்படம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரத்குமார் பார்த்தீங்கன்னா கிராமத்து கதாநாயகனாக மிரட்டிய படம் தான் இந்த திரைப்படம். அது ரெடி, காதல், குடும்ப பாசம், கவுண்டமணி செந்தில் காமெடினு எல்லா அம்சங்களுமே கலந்த படம் தான் இந்த கட்டபொம்மன் திரைப்படம். இந்த படம் 90களின் ரசிகர்களுக்கு, அதாவது 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நினைவில் நிற்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக தான் இந்த கட்டபொம்மன் திரைப்படம் இருக்கு. தேவாவின் இசையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. படத்தின் கதாநாயகியாக வினிதா நடிச்சிருந்தாங்க. அது போக நாகேஷ், ஸ்ரீவித்யா இவங்கெல்லாம் முக்கிய வேடங்களில் நடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுகிட்டே தொடர்ந்து நடிச்சிருங்க.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 5:17 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியெலாம் 1993 வெளியான திரைப்படங்கள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் நேர்களே. அந்த வகையில் அடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளி. June 24 அன்றைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினிகாந்த் அவருடைய வெற்றி படங்களில் இதுவும் ஒன்றுங்க. இயக்குனர் பி வாசு தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெற்றது. ரஜினிகாந்த் அப்புறம் பி வாசு அவங்களுடைய கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு 3வது திரைப்படம். இதுக்கு முன்னாடி பணக்காரன் மன்னன் படங்களில் ரெண்டு பேருமே இணைஞ்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ரீமேக் படமெல்லாம் கிடையாது, பி வாசு எழுதிய கதை தான். பாடல்களுக்கு இசை அமைத்தவர் வந்து இளையராஜா, பின்னணி இசையை அமைத்தவர் வந்து அவருடைய மகன் கார்த்திக் ராஜா. இது வந்து 1993 வந்து ரசிகர்களுடைய மத்தியில் ஒரு பேசுபொருளாக இருந்துச்சாங்க. ரஜினிகாந்தனுடைய மாஸ் இமேஜையும் உழைப்பையும் உழைப்பின் பெருமையும் இணைத்து காட்டிய ஒரு வெற்றி படம் தான் இந்த உழைப்பாளி

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 1993 வெளியான திரைப்படங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, April 14 தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆன கலைஞன் திரைப்படம் தான். இந்த படத்தை ஜிபி விஜய் இயக்க கமல் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு பாப் பாடகராக இந்திரஜித் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க கமல்ஹாசன். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய தலைப்பு என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்திரஜித் அப்படின்னு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் படக்குழுவினர் வந்து படத்தை டைட்டிலை மாற்றிருக்காங்க கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு. பாப் பாடகராக வரக்கூடிய கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா அவர் கலக்கிய அந்த கலைஞன் திரைப்படம் வந்து காதல், இசை, சஸ்பென்ஸ் மற்றும் த்ரில் நிறைந்த ஒரு வித்தியாசமான திரைப்படமாக இருந்தது. அது போக இந்த திரைப்படத்தில் வந்து பாடல், காலம் கடந்தாலுமே அதில் ஒரு பாடல் உண்டு, எந்த நெஞ்சில் நீங்காது அப்படிங்கிற பாடலும், அப்புறம் இந்த படத்தினுடைய ஒரு மர்மமான திரைக்கதையுமே ரசிகர்களால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒன்று தான்.

0: அவை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 5:35 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களை படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1993 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1990களில் சமூக நீதி அரசியல் விழிப்புணர்வு அப்புறம் மக்கள் உரிமைகளை மையமாக கொண்டு வெளியான விஜயகாந்தனுடைய முக்கியமான படங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய ஏழை ஜாதி தான்.

இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு பல பொறுப்புகளை வந்து லியாக்கத் அலிகான் ஒருத்தரை செஞ்சது இந்த படத்தினுடைய கூடுதல் சிறப்புங்க. படத்தில் வடிவேலு மற்றும் செந்தில் இணைந்து நடித்ததுனால தீவிரமான கதையிலும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்கு இடம் கிடைத்தது.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249948458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு 1993 வெளியான திரைப்படங்களை பற்றி தான். அடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா. இந்த படம் வந்து 1993 வெளியான ஒரு வித்தியாசமான சூப்பர் நேச்சுரல் திரைப்படம், த்ரில்லர் திரைப்படம் தான் சொல்லணும். இதை வந்து பிரதாப் போத்தன் இயக்கினார். இதில் ராம்கி, ரஹ்மான், நாசர், கௌதமி, கஸ்தூரின்னு பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட் பிரபலங்கள் நடிச்சு, அதாவது அந்த படம்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எழுத்தாளர் இர்வின் பேலஸ் எழுதிய தி மிராக்கிள் அப்படிங்கிற நாவல தழுவி எழுதப்பட்ட திரைப்படம் தான் இந்த ஆத்மா திரைப்படம். 1993 பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடந்த ஒரு புதிய முயற்சியாங்க இந்த திரைப்படம். வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா வணிக படங்கள்லேருந்து அப்படி விலகி ஒரு புதிய கதைக்களங்களை முயற்சிக்கிறல பெயர் பெற்றவர் தான் பிரதாப் போத்தன். இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான திரைக்கதை தான் தெரிவு செஞ்சுருக்கிறாரு.

அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மனக்கும் சந்தனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ

என்றென்றும் நேர்களின் அன்போடும் ஆதரவோடும் ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 1993 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18 அன்று வெளியான திரைப்படம் தான் எஜமான். இதில் வானவராயன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை தான் ரஜினி நடிச்சிருப்பார். இந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. அப்புறம் மீனா மற்றும் ரஜினிகாந்த் இணைந்து நடித்த பல படங்கள் இருக்குல்ல, அது அத்தனையுமே வெற்றி படங்கள் தான். இவங்க ஜோடி வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அப்புறம் வில்லனா வந்து வல்லவராயன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நெப்போலியன் நடிச்சிருப்பார். ரஜினி நெப்போலியன் அவங்களுடைய மோதல் காட்சிகள்லாம் ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. 175 நாட்களுக்கும் மேலாக திரையரங்குகளை ஓடி மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்றது எஜமான்.

நேரம் 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆறு 10 மற்றும் 6:40 பக்திமாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. லட்சுமணன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 ஊரும் உறவும் ஒயில் கும்மி பாடல்கள். வழங்குபவர் சிவகிரி அண்ணாதுரை குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல், 4000 திவ்ய பிரபதங்களில் இசை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள், நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி நிகழ்ச்சியில் வீரநல்லூர் அ. கிருஷ்ணன் அவர்களின் விருப்ப பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1500 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நாளை 6/6/2026 சனிக்கிழமை அன்று

0: ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க உரை வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தசன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். 7:00 சுழல் விளக்கு செய்தி கட்டுரை. 7:07 மற்றும் 7:25 வணக்கம் பரணி. 7:25 வானொலிக்கு சிறப்பு நிகழ்ச்சி, 90 சிறப்பு நிகழ்ச்சி பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். எட்டு 2 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 மற்றும் 8:55 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று பொய்யில்லா வாழ்க்கை சாத்தியமா. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 வெளிச்சம் பி எம் ஸ்ரம் யோகி மான் தன். 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய தகவல்கள். தொடர்ந்து திரை இசை. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே. உப்பே போடலையா சாப்பாட்டில் உப்பு போட மறந்த தருணம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல். 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் மனதை கட்டுப்படுத்தும் பிராணாயாமம். 1:55 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு பிப்ளாட்ரி வில்லேஜ் ஆஃப் ராஜஸ்தான். 3:02 குக்கு மாலை 4:02 புதிகை தும்பி. 5:02 ஞாபகம் வருதே. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரை பகுதி 2 வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் வசந்த்குமார் அவர்கள். 8:05 இளங்காற்று. 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் உரைநடை எனும் சிந்தனை மாற்றம். 10:00 சுகமான ராகங்கள் நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களே இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today launched multiple development projects in Surat, Gujarat. The projects worth over 18,800 crore rupees cover road, power and industrial sectors in Surat. Addressing a public gathering on the occasion, the Prime Minister said, These initiatives will drive growth and improve ease of living for the people. The Prime Minister expressed happiness that on the occasion of Environment Day, he is in Surat, which is one of the cleanest cities in the country. He said the current global energy crisis highlights the critical importance of self-reliance in energy. He said the world is gradually progressing towards a greener future and India is actively contributing to this transition.
2: ये जो वैश्विक संकट चल रहा है ये दिखाता है कि एनर्जी के मामले में आत्मनिर्भरता कितनी जरूरी है और बीते 12 वर्षों में देश ने जो कैपेसिटी तैयार की है उसका कितना बड़ा महत्व है 12 वर्ष पहले भारत में सौर ऊर्जा का उत्पादन नाम मात्र का था आज हम दुनिया के टॉप 5 देशों में से एक हैं
1: Earlier, after reaching Surat, the Prime Minister first visited Hazira and reviewed the ongoing industrial and infrastructure operations. The Prime Minister is scheduled to visit Daman later today to inaugurate and lay the foundation stone for various projects worth around 2,970 crore rupees. These projects include major healthcare and aviation infrastructure. He will also lay foundation stone for crucial maritime projects for the Union Territory of Lakshadweep. Union Home Minister Amit Shah has said Prime Minister Narendra Modi is working with the goal of building a developed India by 2047. Addressing the Prahari Sammelan,

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேரிலே கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:11 நீங்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது, வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும், அப்போதுதான் தெளிவாக புரியும்.

உன் அறிவு உனக்கு மட்டுமே பயன்படுமேயானால் அது பல மடங்காக பெருகுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சி நிலை பண்பலை 102.6 இல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: ஆறு மணி 23 நிமிடங்கள்ல பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நல்ல செயல்களை செய்ய ஒருபோதும் பயப்படாதீர்கள், தாமதமின்றி உடனே செய்யுங்கள்.

நேரம் 6:29 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நேயர்களே, இனி கேட்கலாம் மாநில செய்திகள். இன்னும் சில நொடிகளில்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2020

0: 26 ஆண்டு ஜூன் திங்கள் 18 நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர், இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
1: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரும் வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்துக் கொண்டு, அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்துக் கூறிக்கொண்டிருப்பது, அது எல்னினோவாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி, நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
1: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா

இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர்.

0: பட்டார் ஒபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் பெற்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. நீர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில். எதிரியை நண்பனாக மாற்றும் சக்தி அன்பிற்கு மட்டுமே உண்டு.

6:46 பக்தி மாலை நிகழ்ச்சி சங்கடத்திற்கு நிலைப்பண்பலை 102.6. எந்நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கை வேறு எதனாலும் தர முடியாது.

6:51 பக்திமலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. உங்களை கீழே இழுக்க நினைப்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், ஆனால் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும் ஒரே மனிதர் நீங்கள்தான்.

தனிமை சாபம் அல்ல, அது உன்னை நீயே சந்திக்கும் ஒரு வாய்ப்பு. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 7 மணி, நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடல் அடிதடி திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் பிரைசுடன் வருகையில் தேவா, திப்பு, கங்கா குரல்களில்.

0: நேர்களே, இனி கேட்கலாம் தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். இன்னும் சில நொடிகளில்
1: ஏழு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் லக்ஷ்மணன்.
2: தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைக்க மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் செய்யப்பட்டு வரும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து இந்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி விரிவாக ஆய்வு நடத்தினார். செயலாளரின் இந்த முக்கிய வருகையின் போது வாவுசி துறைமுகத்தின் சுற்றுப்புற சூழல் மேலாண்மை திறனை சர்வதேச அளவிற்கு மேம்படுத்தும் நோக்கில் 2 பிரதான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முறைப்படி பரிமாறிக்கொள்ளப்பட்டன. துறைமுகத்தின் பசுமை சான்றிதழ் நடைமுறைகள், கார்பன் உமிழ்வு கணக்கீடு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அறிக்கைகள், பாதுகாப்பு மதிப்பீடு மற்றும் பசுமை எரிபொருட்கள் தொடர்பான ஒரு பிரத்யேக சிறப்பு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடியில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி ஆலையை உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் மூலமாக வாவு சிதம்பரனார் துறைமுகத்தை ஐரோப்பியா மற்றும் ஆசியாவின் முக்கிய சர்வதேச துறைமுகங்களுடன் பசுமை எரிபொருள் வழித்தடங்கள் வழியாக இணைப்பதற்கும் உலக அளவில் மதிப்பு சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பசுமை திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆய்வு துறைமுகத்தில் தற்போதைய சூழலில் செயல்பாட்டில் உள்ள 10 நானோமீட்டர் கியூப் திறன் கொண்ட பசுமை ஹைட்ரஜன் ஆலை, மின்சார வாகன முன்னேற்ற நிலையம் மற்றும் 9 மெகாவாட் காற்றாலை மின் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டு முன்னேற்றங்களை செயலாளர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். எதிர்காலத்தில் அமைக்கப்பட உள்ள 750 கனமீட்டர் திறன் கொண்ட பசுமை மெத்தனால் எரிபொருள் நிரப்பும் நிலைய உட்கட்டமைப்புகளையும் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், வாபுசி துறைமுகம் மேற்கொண்டு வரும் சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி, பசுமை ஹைட்ரஜன் போன்ற உன்னத முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான ஒரு முன்னோடி மாதிரியாக உருவெடுத்துள்ளது. வரும் ஆண்டுகளுக்குள்

0: நிகர பூஜ்ய நிலையை அடைய துறைமுகம் எடுத்த முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வருவாய் கிராம கணக்குகள், நில ஆவணங்கள் கணக்கு, பயிர் கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், புள்ளியியல் துறை அலுவலர்கள் எவ்வாறு பராமரித்து வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் பணி ஜமாபந்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. ஏரல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். ஏரல் வட்டம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட ஆறுமுகமங்கலம், சிறுத்தொண்டநல்லூர், வாழவல்லான், திருப்பணி செட்டிகுளம், கொற்கை, கொட்டாரக்குறிச்சி ஆகிய கிராமங்களைச் சார்ந்த பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். பட்டா மாற்றம், பட்டா உட்பிரிவு மாற்றம், இலவச வீட்டுமனை, புதிய குடும்ப அட்டை, முதியோர் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான 75 மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். ஜமாபந்தியில் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 12வகுப்பு பள்ளி மாணவ மாணவியரிடம் கல்லூரி கனவு பெரிதனும் பெரிது கேல் என்ற கனவு கட்டுப்பாட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சி திட்ட கூடுதல் ஆட்சியர் ஆர் ஐஸ்வர்யா தலைமையில் விளையாட்டு திறன் சார்ந்த மாணவர்களுக்கான ஒதுக்கீடுகளை பற்றியும் பொறியியல், கால்நடை, மீன்வளத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த கல்லூரிகளில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் தேசிய அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கான சலுகைகள் மற்றும் ஒதுக்கீடுகள் பற்றியும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டது. பிற துறை அலுவலர்களும் சிறப்பாக தங்களது துறைகளில் உள்ள வாய்ப்புகளையும் வசதிகளையும் எவ்வித செலவும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் படிக்கும் முறைகளையும் தெளிவாக எடுத்து கூறினர்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் லக்ஷ்மணன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய

மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் 1 வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணு நாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஓராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில்

0: சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கிரு யுசுகி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தேதி தொடங்கி 12 தேதி வரை நடைபெற உள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் தொடர்வது நம்மை சுற்றி. கலையில் ஆர்வமுள்ள மாணவ மாணவியர்கள் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர்ந்து பயனடையலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் மறு ரசுகுமார் ஐஏஎஸ் அவர்கள் தகவல். திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பயிற்றுவிக்கும் கலைகள் குரலிசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய கலைகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம் ஆகிய கலைகளுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தவில், நாதஸ்வரம் மற்றும் தேவாரம் ஆகிய கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. இசைப்பள்ளியில் பயில்வதற்கு மாணவ மாணவியர்களுக்கு வயது வரம்பு 12 முதல் 25 இருக்க வேண்டும். 3 ஆண்டுகள் முழு நேரமாக பயில வேண்டும். 1ஆம் ஆண்டுக்கு 350 ரூபாயும், 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 325 ரூபாய் மட்டும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் 3 ஆண்டு பயிற்சி முடிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசு தேர்வு இயக்ககத்தால் தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கர்நாடக இசைக்கச்சேரிகள் நடத்தவும், நாதஸ்வரம் மற்றும் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் மற்றும் கோயில்களில் ஓதுவராக பணிபுரியவும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே கலையில் ஆர்வமுள்ள மாணவ மாணவியர்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு இசைப்பள்ளியின் தலைமை ஆசிரியரை நேரிலோ அல்லது அலுவலக தொலைபேசி எண் 0462-29-0009-26 மற்றும் கைபேசி எண் 9444-38-10-9926 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் மறு ரசுகுமார் ஐஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினருக்கு சுய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களான சிறுதொழில் கடன், விராசத் மற்றும் கல்விக் கடன் ஆகிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற

0: வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு கடன் மற்றும் வட்டி விகிதங்களின் மாறுபட்ட அளவுடன் கூடிய திட்டம் ஒன்றில் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் ₹3 லட்சத்துக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் மற்றும் திட்டம் இரண்டில் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் 8 லட்சம் வரை ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும். திட்டம் ஒன்றின் கீழ் தனிநபர் கடன் ஆண்டிற்கு 6% வட்டி விகிதத்திலும் அதிகபட்ச கடனாக 20 லட்சமும் திட்டம் இரண்டின் கீழ் ஆண்களுக்கு 8%, பெண்களுக்கு 6% வட்டி விகிதத்திலும் அதிகபட்ச கடனாக 30 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. கைவினை கலைஞர்களுக்கு ஆண்களுக்கு 5%, பெண்களுக்கு 4% வட்டி விகிதத்தில் அதிகபட்ச கடனாக 10 லட்சம் கடன் வழங்கப்படுகிறது. சுயஉதவிக்குழு கடன் நபர் ஒருவருக்கு 1 லட்சம் ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுகிறது. திட்டம் ரெண்டின் கீழ் ஆண்களுக்கு 10%, பெண்களுக்கு 8% வட்டி விகிதத்திலும் நபர் ஒருவருக்கு 1.5 லட்சம் கடன் வழங்கப்படுகிறது. மேலும் சிறுபான்மை மாணவ மாணவிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் இளங்கலை, முதுகலை, தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி பயில்பவர்களுக்கு அதிகபட்சமாக திட்டம் ஒன்றின் கீழ் 20 லட்சம் வரையில் 3% வட்டி விகிதத்திலும், திட்டம் இரண்டின் கீழ் மாணவர்களுக்கு 8%, மாணவியர்களுக்கு 5% வட்டி விகிதத்திலும் 30 லட்சம் வரை கல்வி கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மை கைவினை கலைஞர்களுக்கு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு விராசத் கடன் கைவினை கலைஞர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களான உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வாங்குவதற்கு இக்கடன் வழங்கப்படுகிறது. எனவே சிறுபான்மையின மக்கள் இத்திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இம்மாவட்டத்தில் வசிக்கும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்தமதின, சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையினர் மக்கள் கடன் விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய அலுவலகங்களில் பெற்று அதை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தனிநபர் கடன் திட்டம் சுயஉதவிக்களுடன் விராசா திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது கடன் மனுக்களுடன் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், குடும்ப அட்டை அல்லது இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, திட்ட அறிக்கை, கூட்டுறவு வங்கி கோரும் தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கல்விக் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் நகல், குடும்ப அட்டை, வாழ்விட சான்று, ஆதார் நகல், பள்ளி மாற்று சான்றிதழ், உண்மை சான்றிதழ், கல்வி கட்டணங்கள் செலுத்திய ரசீது அசல், மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கி கோரும் இதர ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நேரம் 7:30. தொடர்வது அறிவியல் நேரம்
1: 30 நிமிடம்.

0: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: உழவர் உலகம்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: என்ன முத்தழகு, நேத்திக்கு உங்க வீட்டுல ஒரே கூட்டமா இருந்துச்சு, என்ன விசேஷம்?
2: அதுவா கையிலக்கா,

0: மாலை வணக்கம் நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. 7:31 நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் நேரம்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம், பண்ணை எல்லாம் பொன்மொழிக்கச் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: உழவர் உலகம்.

7:37 அறிவியல் நேர நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6. விமானங்கள் வந்து மின்னல் தாக்குமா வானத்தில் பறக்குமா அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சுக்க போகிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ விமானங்கள் வானத்தில் பறக்கும், நம்மளாம் அப்படியே வாயை பிறந்து வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். விமானங்களுக்கு வந்து மேகங்களுக்கு மேலே தான் வந்து அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கோம். வானத்துடைய முதல் அடுக்கான ட்ரஃபோஸ்பியர் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் வானிலை மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இடி மின்னல் மழைக்கு காரணமான மேகங்கள் கூட இந்த அடுக்கில் தான் இருக்குது. ஆனால் விமானங்கள் இதுக்கு மேலே உள்ள அடுக்கான ஸ்ட்ரெட்டோஸ்பியர் பகுதியில் பறக்கும்போது எந்தவித பாதிப்பும் ஏற்படுறதில்லை. விமானங்கள் தரையிறங்கும் போது இந்த முதல் அடுக்கை கடந்து தான் வரணும். அந்த அப்படி விமானங்கள் வரும்போது இடி மின்னல் வந்து அதை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது.

ஸோ இதுக்கப்புறம் ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார், இசையில் கலைக்குமார், வரிகளில் சுகுவிந்தர் சிங், ஸ்வர்ணலதா, குரல்களில் சுப்ரமணியன். பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7:42 அறிவியல் நிறுவனங்கள் சங்க கேட்டுருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. விமானங்களை வானில் பறக்கும் மின்னல் தாக்குமா அப்படிங்கிறத தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். எப்போவுமே மின்னல் வரப்போ வெட்ட வெளியில் இருக்கிறத விட காரில் இருக்கிறது தான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஃபாரடே விளைவின்படி மூடப்பட்ட உலோக சுற்று வழியாக பாயக்கூடிய அந்த மின்னோட்டங்கிறது அதனுடைய உட்புறத்தில் எந்தவித ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது. மின்னல் அப்படிங்கிறது ஒரு மேகக்கூட்டத்திலேருந்து இன்னொரு மேகக்கூட்டத்துக்கோ இல்லைனா தரைக்கோ மிக அதிகமாக குறுகின காலத்தில் மின்சாரம் பாயிறத தான் வந்து சொல்லுவோம். அந்த மின்சாரம் முழுவதும் மொத்தமாக விமானத்தில் படும்போது அந்த மின் சக்தி வந்து பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் விமான பாகங்களுக்கிடையே மின்சாரம் வந்து பாயிறது இல்லை. ஸோ வந்து இப்போ ஒரு பாடல் வந்து கேட்டு வந்துடும், அதுக்கப்புறம் வந்து இந்த தொடர்ந்து வந்து பேசலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7:49 அறிவியல் நேர நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. விமானம் அப்படிங்கிறது மூடப்பட்ட உலோகம் இல்லைனா அலோகம் மூலமாக தயாரிக்கப்பட்டு இருக்கிறதுனால அதனுடைய வெளிப்புறம் வழியாக அந்த மின்சாரம் வந்து செல்றதுனால உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்துறதில்லை. பொதுவாக மின்னல் வந்தது நம்மளை தாக்குச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்று நமக்கும் இந்த பூமிக்கும் இந்த தரைக்கும் வந்து நேரடி தொடர்பு இருக்கும்போது தான் அது நம்ம மூலமாக வந்து தாக்கி அந்த பூமியை அடையுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விமானத்தில் வந்து மின்சாரம் வந்து பாயறதுனால என்னாகும்னு சொன்னால் அது வந்து எங்கேயுமே அது வராதுக்கான அந்த வாய்ப்புகள் இல்லை, பூமியை அதை டச் பண்ணுற அந்த வாய்ப்பு இல்லாததுனால அது அந்த விமானத்தில் பட்டு அப்படியே சுற்றி அது வந்து என்னாயிருது அப்படியே காற்றில் வந்து கலந்துருது அப்படின்னு வந்து சொல்லலாம். விமானத்தை சுற்றி வரக்கூடிய அந்த மின்சாரம் வந்து தரையில் எங்கேயுமே செல்ல முடியாத காரணத்தினால காற்றில் வந்து அது கலந்துருது. அதனால் மின்சாரம் பாய்ந்து வெளியேற அந்த பகுதி மட்டுமே கொஞ்சமாக பாதிப்படையலாம், பெரிய அளவில் இருக்காது. நம்ம நிகழ்ச்சி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். உள்ளத்தை அளித்த திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் பழனி பாரதி வரிகளில் மனோ குரலில்

7:54 அறிவியல் நேர நிகழ்ச்சியில் நிறைவு பகுதி வந்துட்டோம். விமானம் தரையிறங்கின பிறகு பல வழிகளில் வந்து அந்த ஸ்டாட்டிக் மின்சாரம் வந்து தரைக்கு வந்து கடத்தப்படுது. அதுக்காக விமான டயர்களில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கார்பன் வந்து கலந்துருப்பாங்க. அதனால் மின்னல் காரணமாக 98% விமானங்கள் பழுதடைவதற்கு வாய்ப்பில்லை, உள்ளே இருக்கிற மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்லி பொறியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக ஜோடி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் சீர்காழி சிவசிதம்பரம் சுவரலதா குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்ரஸி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை. இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து

0: விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்க உள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெற உள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடம் பிடித்துள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். நேரம் 8:05. இனி தொடர்வது ஊரும் உறவும்.
2: ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சியில் ஒயில் கும்மி பாடல்களை கேட்கலாம். வழங்குவோர் சிவகிரி எம் அண்ணாதுரை குழுவினர்,

0: இதுவரை ஒயில் கும்மி பாடல் கேட்டீர்கள். வழங்கியோர் சிவகிரி எம் அண்ணாதுரை குழுவினர். இத்துடன் இன்றைய ஊரும் உறமும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:49 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1595 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல். வீராத்தலாடு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், கஸ்தூரி ராஜா வரிகளில், அருண்மொழி ஸ்வர்ணலதா குரல்களில்.

0: in penalty shootouts in the semi-final today. In the SAF Football Women's Championship, India will face Bangladesh in the final at Margao, Goa tomorrow. The match will be played from 6:30 p.m. IST. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches multiple development projects in Gujarat and Daman. Prime Minister emphasizes on self-reliance in energy sector, says India actively leading towards green future by balancing economic growth and ecological preservation. Country's GDP growth rate estimated at 7.7% in 2025-26, following strong momentum by the economy. Home Minister Amit Shah says smart border project in its final execution stage, pilot rollout to be introduced next year at sensitive border locations. Southwest monsoon advances further into more parts of Arabian Sea, Goa and Karnataka. And in hockey, India enter final of men's under 18 Asia Cup, beating Pakistan 5-3 in semi-final in Japan. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது குறித்தும், அதன் செயல்பாடுகள் குறித்தும், அந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் திரு ரகுபாலன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: உலக மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காக கூட்டுறவு அமைச்சகம் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்றாங்க?
5: இப்ப கூட்டுறவுகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் இருக்குது. விவசாயிகள்டிருந்து விளைபொருட்களை சரியான விலை கிடைக்க வைக்கணும்தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அவங்க விவசாயிகளுடைய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, பல்வேறு மதிப்பு கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். மூன்று முக்கியமான தேசிய அளவிலான மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்மாநில கூட்டுறவு சங்கங்களை மத்திய கூட்டுறவு அமைச்சகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை முதல்ல சொல்லக்கூடியது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம். கிராமங்களில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ மாவட்ட அளவில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ இந்த ஏற்றுமதி சங்கத்தில் உறுப்பினராக முடியும். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இந்த நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டக்கூடிய நிறுவனம். ரெண்டாவது சொல்லக்கூடியது பாரதிய பீச் சகாரி சமிதி லிமிடெட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து விதை கூட்டுறவு சங்கமாக தேசிய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ விதை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விவசாயி ஒரு தனியார் கடையில் ஒரு உரக்கடையில் போய் ஒரு விதை வாங்கிட்டு வர்றாரு. அதை வச்சு அவர் உற்பத்தி பண்ணுறாரு. அவர் கஷ்டப்படுறாரு, இரவும் பகலும் வேலை பார்க்குறாரு. ஆனால் அந்த விதை தரமானதாக இல்லைன்னா அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் அதிலிருந்து உண்மையாக வரக்கூடிய அந்த விளைபொருள் பலன் அப்படிங்கிறத அவர் கிடைக்காது. நம்ம விவசாயத்தில் ஒரு முன்னணி நாடாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அயல் நாடுகள்லேருந்து வரக்கூடிய ஹைபிரிட் விதைகளையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஸோ இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் விதை கூட்டுறவு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, உலகத்தரமான விதைகளை கண்டறிஞ்சு அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தரமான விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை விவசாய பொருட்களுக்கான நேஷனல் கோஆப்ரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற தேசிய அளவிலான கூட்டுறவு நிறுவனம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் சிறுதானியங்களை நிறைய இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இயற்கை விவசாய பொருட்களையும் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான தனி பிரத்யேக கடைகள் எல்லாம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இயற்கை விவசாயத்திலையும் கால் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆர்கானிக் விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செஞ்சு நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கான இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
4: கூட்டுறவுத்துறை அப்படின்னாவே ஒரு பழமையான சிஸ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி மூலமாக வந்து நிறைய புதுமைகளை வந்து அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான புதுமைகள் சார்?
6: 2025 தான் அந்த புது கொள்கை வந்தது. ஸோ அந்த கொள்கையை கொண்டு வந்ததற்கு நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு எல்லா இடத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த கொள்கையை கொண்டு வந்தார். கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாம் அவங்களோட செய்யக்கூடிய பிஸ்னஸை எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்யணும், அதுக்கு உண்டான

0: ஃபெசிலிட்டி, பர்டிகுலர்லி சட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சு அதன் மூலமாக நம்ம கூட்டுறவுலாம் சிறப்பாக பங்கேற்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி ஆராய்ச்சி, அதற்காக அதிக இளைஞர்கள் பெண்கள் இந்த கூட்டுறவில் வந்து கொண்டு வரணும்னு பார்த்து அவர்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர்றதுக்காக இந்த கொள்கைகள் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி, கூட்டுறவு பல்கலைக்கழகங்கிறது இந்தியாவில் அது மாதிரி எதுவும் இல்லை. அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டு அதில் ஒரு தேசிய கூட்டுறவு, அதாவது திரிபுவன் சாக்கார் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து குஜராத்தில் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இர்மான் ஒரு நிறுவனம் இருந்தது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த். ஸோ அதை வந்து ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகமாக மாற்றி இருக்கிறார்கள். இதுக்காக பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய கூட்டுறவு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு கூட்டுறவு கல்வி பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கிய நோக்கங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கான்செப்ட், மற்ற ப்ரைவேட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம கூட்டுறவுக்கு அந்த மாதிரி இருந்தால் டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு பார்த்து பாரத் டாக்ஸிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. டிரைவர்ஸ் எல்லாம் அதனால் பயனடைஞ்சிருக்காங்க. தேசிய கூட்டுறவு கொள்கை மூலமாக நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது.
1: ரகுபாலன் சார், தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இளைஞர்களை வந்து கூட்டுறவுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சின்னு இதை சொல்லலாமா சார்?
2: நிச்சயமாக. தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவுக்கான ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பணியாளர்களை கூட்டுறவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நோக்கம். சார் குறிப்பிட்டாங்க மூணு விஷயம், ஒன்று கல்வி, ரெண்டாவது பயிற்சி, மூன்றாவது ஆராய்ச்சி. இந்த மூன்று விஷயங்களையும் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பல்கலைக்கழகம். அல்டிமேட்டாக அப்போ இது மூணையுமே நம்ம இளைஞர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்போது அடுத்த கட்டமாக இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட்டுறவு கொள்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஒன்று டிஜிட்டலைசேஷன், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வந்து இந்த கூட்டுறவு குடையின் கீழ் இளைஞர்களை அதிகப்படியாக கொண்டு வந்து இந்த பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டலைசேஷன் ஓரியன்ட் கோர்சஸ் நமக்கு இருக்கணும், அதில் திறமை வாய்ந்தவர்கள் இருக்கணும். இது நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு வரக்கூடியவங்க. இன்றைக்கி பல லட்சம் பேர் கூட்டுறவுகளை பணியாற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டுறவுகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கணும், அதற்கும் பல்கலைக்கழகம் அடுத்தடுத்து முன்னெடுப்புகளை எடுக்கும்.
0: நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி. அந்த வகையில் நாங்களும் வந்து கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நாங்களும் வழங்க இருக்கிறோம்.
2: நடேசன் கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிலையத்திலேயே திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் படிப்புகளையோ பட்டப்படிப்புகளையோ இங்கேயே கொடுப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
0: மாணவர்கள் பல்கலைக்கழகமாக வழங்கப்படுகிற சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா மதிப்பை கொடுக்கும். கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிச்சு
1: ஒரு கூட்டுறவு
0: யூனிவர்சிட்டி மூலமா டிகிரி வாங்கி நாங்கள் கூட்டுறவு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறோம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கும்.
2: ஏன்னா இது ஒன்று தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டுறவு பல்கலைக்கழகம், வேற எங்கேயும் கூட்டுறவுக்கான தனி பல்கலைக்கழகம் கிடையாது.
0: அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கூட்டுறவு அமைச்சகம் தான் நம்ம சொல்லலாம்.
2: இந்த பல்கலைக்கழகம் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் கொண்டு வந்திருக்காங்க.
1: கல்வியிலையும் சிறப்பான முன்னெடுப்பை வந்து கூட்டுறவு அமைச்சகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய இளையோருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் சார். கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகள் அதனுடைய பொருளாதார பலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாபெரும் கடன் திட்டத்தையும் வந்து கூட்டுறவு அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்? எந்த அளவுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு இது வந்து பயனளிக்கும்?
2: சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சர்க்கரை ஆலைகள் முன்னாடி செயல்பாட்டில் இருந்தது, இன்றைக்கி நிறைய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகம். ஒரு 10,000 கோடி ரூபாயை தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்தின் கீழே இந்த திட்டம் என்சிடிசியின் கீழே செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள்லேருந்து பல்வேறு மதிப்புள்ள பொருட்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள்லேயே எத்தனால் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான வசதி இந்த 10,000 கோடியின் கீழே கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெற முடியும். ரெண்டாவது, மின்சார தயாரிப்பு. அந்த கரும்பு சக்கையிலிருந்து அதை எரிபொருளாக பயன்படுத்தி நம்மளால் மின்சாரம் தயாரிக்க முடியும். ஸோ அதையும் பண்ணுறதுக்கு இதில் ஏற்பாடுகள் செய்யப்படுது. மத்திய அரசாங்கம் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள்

0: இருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உற்பத்தி செய்யற பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தில் அதனை விற்பனையும் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மொலாசஸ்ன்னு சொல்லக்கூடியதான் பேஸ் ஃபார் எத்தனால். ஸோ அதற்கான ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா 28%லிருந்து 5% குறைஞ்சிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உற்பத்தி செலவில் வரி 5% குறைஞ்சிருது. அடுத்த கட்டமாக எத்தனால் அப்படிங்கிறத அவங்க உற்பத்தி செய்யும் போது பெரிய உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். கூட்டுறவுகள் அதனுடைய சேவைகள் எவ்வளவு வளர்ந்தாலும், அதனுடைய வருமானம் எவ்வளவு வளர்ந்தாலும் நேரடியாக அதனுடைய பலனுங்கிறது அவங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் போய் சேரும்ங்கிறத நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும்.
1: நிச்சயமா வெங்கடேஷ் சார், இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொகை கிடைக்கிறதுல ஒரு சின்ன இழுபறி இருந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கூட இருந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி இல்லாம உடனுக்குடன் வந்து தொகை கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாமா?
2: கண்டிப்பாக, சுகர் ஃபேக்டரிக்காகவே தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் மூலமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது, சுழற்சி நிதி கிடைக்கிறது. ஸோ அதனால் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கரும்புக்கு உடனடியாக விலையை வந்து கொடுத்து விடுகிறார்கள். ஸோ அதுக்கு வந்து பணம் இவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு இருக்கிறதுனால வங்கிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கடன் வழங்குவதனால் இது முடிகிறது.
1: மேலும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளை வந்து பலப்படுத்துறதுக்காக ஆர்பிஐயோட சேர்ந்து என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் வந்து அமைச்சகம் எடுத்திருக்காங்க சார்?
2: கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வங்கி தான் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டதிலிருந்து நகர கூட்டுறவுக்கு நிறைய வசதி செய்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. பர்டிகுலர்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி அதன் மூலமாக எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கடன் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். தொடக்க வேளாண்மை சங்கத்தில் கணினிமயமாக்கினார்கள், அதே மாதிரி அனைத்து நகர கூட்டுறவு வங்கிகளும் கணினிமயமாக்கப்பட்டு விட்டது. கவர்மெண்ட் அதற்காக ஒரு அலுவலர்களை நியமித்து இவர்களுக்கு தேவையானதை வந்து அவங்க பூர்த்தி கணினிமயக்கல். அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஒரு பிரைவேட் பேங்க்கில் ஒரு இந்த இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங் சர்வீஸ் டோர் ஸ்டெப் டெலிவரி அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிறது கணினிமயமாக்கலாம். இந்த அர்பன் பேங்க்லாம் பற்றி அனைத்து வகையான கடன்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். வீடு கட்டுவதற்கும் 20 லட்சம் வரைக்கும் கடன் லிமிட்டை வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். நிறைய நகர கூட்டுறவங்களுக்காக பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
1: தங்க நகைக்கான கடன் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கா சார்? தற்காலத்தில் தங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது, ஏன்னா அதை வச்சு இன்னொரு முதலீட்டை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான்.
2: இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கடனே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தான். கூட்டுறவுக்கு எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செக்யூர்ட் லோனு சொல்லக்கூடியதுனால அனைத்து மக்களும் நகை வைத்திருக்கிறதுனால உடனடியாக அவரோட பண தேவைக்காக அந்த நகைக்கடன் வாங்குகிறாங்க. கூட்டுறவு தான் அதிகமாக நகைக்கடன் வழங்குகிறது.
1: அந்த வரம்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கா சார்?
0: நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லும்போது நகரங்களில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், டெய்லி வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கான தேவைகள், சிறு வியாபாரிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காகவே செயல்படக்கூடியதாக இந்த நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கிறது எல்லா வங்கிகளுக்குமே உண்டு. அதில் நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு 60% அப்படிங்கிறது இன்றைக்கி நிலைமையில் ஆர்பிஐனுடைய ரேட்டாக இருக்குது. ஸோ அவங்க ஒட்டுமொத்த கடனில் 60% இந்த முன்னுரிமை துறைகள், அதில் ஒரு சில துறைகள் கொடுத்துருப்பாங்க, அந்தந்த துறைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த முன்னுரிமை கடன்களை அதிகப்படியாக கொடுக்கறது நகர கூட்டுறவு வங்கிகள். எந்தெந்த நகர கூட்டுறவு வங்கிகள்லாம் இந்த 60% சரியாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய தங்க நகைக்கடனுக்கான பண வரம்பு அப்படிங்கிறது 2 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க.
1: கூட்டுறவு அமைச்சகம்னு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட அமைச்சகம் ஆரம்பிச்சு 5 ஆண்டுகளை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப சிறப்பா ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழக மக்களுக்கு கூட்டுறவு அமைச்சகத்தோட இந்த செயல்பாடுகளை சேவைகளை என்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்?
2: அதாவது ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட தமிழ்நாடு வந்து கூட்டுறவுத்துறையில் மிகவும் முன்னோடியான ஒரு மாநிலம். நிறைய திட்டங்கள் அரசு வழங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து திட்டங்களும் நம்ம தமிழகத்திற்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விவசாய கூட்டுறவு சங்கத்திலிருந்து நகர கூட்டுறவுங்களிலிருந்து மீனவர் கூட்டுறவு அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, கடன் வசதிகள், கிடங்கு வசதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவுகளும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப சிறப்பான கூட்டுறவு அமைச்சகத்தோட சேவைகளை மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக்கலாம்னு நீங்க வழிகாட்டுறீங்க சார்?
0: நம்மளுடைய கூட்டுறவுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முதல்ல

0: அவேர்னஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். உறுப்பினர் அப்படின்னா நமக்கு தான் முன்னுரிமை, நமக்கு தான் பல்வேறு விதமான உரிமைகள் அங்கே இருக்குது, நம்ம போய் பார்க்கணும் சங்கம் சரியாக செயல்படுதா. ஒவ்வொரு ஆண்டும் கூட்டுறவு சங்கத்தில் ஆண்டு பேரவை கூட்டம் நடக்கும், அதில் போய் நம்ம கலந்துக்கிறோமா, கூட்டுறவு சங்கத்தில் தேர்தல் நடக்கும்போது நம்ம கலந்துக்கிறோமா, நம்ம ஊர் சங்கத்தில் தேர்தல் நடக்குதுன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தலைவராகிறதுக்கு நிற்கிறாங்களா, எப்படி நம்ம ஜனநாயகத்தில் சரியான முறையில் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ. கூட்டுறவு சங்கம்ங்கிறது ஜனநாயக முறையில் மக்களாட்சி முறையில் செயல்படக்கூடிய அமைப்பு.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைய மக்கள் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சகம் வாயிலாக வந்து நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் கூட்டுறவுத்துறைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி அமைச்சகம் அதுலேயும் வந்து 5 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்ய போகுது. அந்த அமைச்சகத்தோட செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் வந்து இருக்குது. மக்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சார்.
2: நன்றி,
0: நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: நேரம் 9:30. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலய 1500 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். இந்த அரை மணி நேரம் நீங்கள் கேட்க போகிற நிகழ்ச்சி தான் இலக்கிய சாரல். இன்றைக்கி இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 4000 திவ்ய பிரபந்தங்களில் இசை பற்றி கூறியிருக்கக்கூடிய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவிசன். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி ஆர் மகாலிங்கம் குரல்களில்.

இருக்கீங்க. 4000 திவ்ய பிரபந்தங்களில் இசையை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேசப்போகிறதா வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் 12 ஆழ்வார்களால் அருளப்பட்ட ஒரு பாடல் தான் 4000 திவ்ய பிரபந்தம். 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகளே ஆழ்வார்கள் அருள் செயல்கள் அப்படின்னு சொல்லி இதை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. அழிவில்லாத ஆத்மா இறைவனோடு இணைய விரும்புதலை உணர்த்துறது தான் திவ்ய பிரபந்தத்தோட உட்பொருள். ஆழ்வார்கள் அருளிய 4000 பாக்களும் தமிழ் மொழிக்கும் பக்தி இசைக்கும் ஒரு வந்து அரிய கருவூலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

9:38 இலக்கிய சாரல் நீங்கள் சாங் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்த ஆழ்வார்கள் இறைவனை குழந்தையாகவும் நாயகனாகவும் நினைத்து பாடியுள்ளனர். சொல் நயமும் பொருள் நயமும் பக்தி நயமும் உள்ள இப்பாடல்களில் பெரும்பான்மையானவை இனிய பண்கள் அமைத்து பாடுவதற்கு உகந்தவையாக இருக்கும். இன்னிசையால் சொன்ன மாலை ஈரைந்தும் அப்படின்னு ஆண்டாள் கூறியது போல திவ்ய பிரபந்த பாசுரங்கள் கருத்துச் செறிவும் சந்த அழகும் கொண்டவை. பெரியாழ்வார் பாடியுள்ள திருப்பல்லாண்டு பாடல்கள் இசையமைப்பதற்கு ஏற்ற முறையில் தனிச்சிறப்புடன் விளங்குகின்றன. கண்ணனை குழந்தையாக பாவித்து பெரியாழ்வார் தாலாட்டு பாடல்கள் பாடியுள்ளதையும் அந்த தாலாட்டு பாடல்கள் பாடும் மரபையொட்டி அந்த பாடலின் இறுதியில் தாளேலோ என்னும் அந்த தொங்கல் வரிகளுடன் முடிவதை காணலாம்.

மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி புன்னார் செய்த வண்ண சிறுத்தொட்டில் பேணியுனக்கு பரமன் விடுத்தந்தான் மணிக்குரலனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ. நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். தேனிலவு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில், ஏ எம் ராஜா ஜிக்கி குரல்களில்.

0: காற்றலைகளில் ஓர் இசைக்கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: காற்றலைகளில் கவிபாடி உங்கள் மனதின் குரலாய் ஒழித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நேயர்களே, இப்போது நமது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648 மற்றும் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், தொலைபேசி எண் 044-249-8648, மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துள்ளோம். சிஐடி சங்க திரைப்படத்திலிருந்து வேதா இசையில், கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில்.

9:47 இலக்கிய சரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. 4000 திவ்ய பிரபந்தங்களில் இசை, அதை பற்றி தான் வந்து பேசிகிட்ருக்குறோம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல்கள் அனைத்தும் தெய்வ மனம் கமழும் தீந்தமிழ் பாடல்கள். மணிவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்களுடன் இவை வந்து ஒப்பிடத்தக்கதாக இருக்குது. திருவெம்பாவையில் இளமகளிர் ஒருவரை ஒருவர் துயில் எழுப்புவது போல் பாவனை செய்யப்பட்டிருக்குது. ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் இளநங்கையர்கள் ஒருவரை ஒருவர் துயில் எழுப்புவதோடு கண்ண பெருமானையும் துயில் எழுப்புவது போல் பாடப்பட்டிருக்குது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர். 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் பெரும்பாலும் பல்வேறு இனிய பண்களில் தாளத்தோடு அமைச்சு பாடப்பட்டதாக இருக்குது. எண்ணில் சோர்விழந்தாதி யாயிரத்துண் இளையோர் பத்திசையோடும் பண்ணில் பாட வல்லாரவர் கேசவன் தமரே. வாய்மொழியாகவே கற்பிக்கப்பட்டு வந்த இந்த திவ்ய பிரபந்தம் பின்னாடி இசையோடு பாடப்பட்டு வந்தது. அதிகமாக புழக்கத்தில் இருந்த கல்யாணி, தோடி இது மாதிரியான ராகங்களோட அவரூபம், கண்டா, சைந்தவி, சோகவராளி, தேசிய ராகம், துசாவந்தி, யமுரா இந்த மாதிரியான ராகங்கள்லையும் பாடியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சீர்வரிசை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரியலில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

9:51 இலைக்கச்சரல் நிகழ்ச்சாங்க கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்னைக்கு இலக்கிய சரல் நிகழ்ச்சியில் 4000 திவ்ய பிரபந்தங்களில் இசை, இதை பற்றி தான் பல்வேறு விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆழ்வார்கள் இசைக்கருவிகளை இசைச்சு பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சான்றாக திருவரங்கத்தில் வீணையும் கையுமாக இறைவனுக்கு அந்தரங்கராக இருந்த திருப்பாணாழ்வார் சரித்திரத்தின் மூலமாகவும், திருவங்கை ஆழ்வார் நாயகி பாலத்தில் வீணையுடன் பரமனை பாடி மகிழ்ந்ததன் மூலமாகவும், பெரியாழ்வார் தான் அமர்ந்திருந்த யானையின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணிகளை தாளமாக இசைத்து பல்லாண்டு பாடியதன் மூலமாகவும் ஆழ்வார்களுடைய இசை ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண் குறிஞ்சி பாவொளி பாடி அப்படின்னு குரவை கூத்து பற்றியோட அந்த ஆழ்வார்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நரம்பு கருவியாக வீணை பற்றி பல இடங்களில் வந்து குறிப்புகள் வந்து காணப்படுது. வீணை வாசிக்கும் முறையை திருமங்கை மன்னன் திருநெடுந்தாண்டகத்தில் அழகாக வந்து எடுத்து கூறுத்தார். சொல்லுயர்ந்த நெடுவீணை முன் மேல் நோக்கி தூமுருவல் நகை இறையே தோற்றனுக்கு மேல் விரல்கள் சிவப்பெய்த தடவி ஆங்கே மேன்கிளி போல் மிக மிளற்றும் என் பேதையே. நன்னரம்பையுடைய தும்புருவோடு வீணை மறந்து யாழ் இசை. இப்படி ஆழ்வார்களது பாடல்களில் தோல்கருவிகளாகிய பறை, முழவு, முரசு, மத்தளம் இது எல்லாத்தையும் பற்றியும் கூறியிருக்கிறாங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத சங்குருவில் வாள் தண்டு சக்கரம் ஏதமில் தன்னுண்மை ஏக்கம் மத்தளி யாழ் குழல் முழவோடிசை திசைக்கெழுமி கீதங்கள் பாடினர் அப்படிங்கிற இந்த வரிகள் மூலமாக பலர் இணைந்து பாடியதையும் பல கருவிகள் இணைத்து இசைத்ததையும் தெரியுது. பல வகை தாள இசைக்கருவிகளும் சேர்ந்து இசைக்கும் பழக்கம் வழக்கத்தில் இருந்தது வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சியில் வந்து இப்போ மாடி வீட்டு மாப்பிளை திரைப்படத்திலிருந்து டி சாலபதிராவ் இசையில், கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவர்கள் யூஸ் பண்ண பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:57 இலைக்கச்சரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவுப்பாடலாக வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 10 மணி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்களை கடிதம் வழியில் வந்து கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அதில் யாருடைய கடிதத்தை வந்து இன்றைக்கி அவங்களுடைய பாடல் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம்னா, வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய பாடலை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இருந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். இப்பூலகில் தோன்றிய நாம் எல்லாம் பெரியோர்களால் 100 ஆண்டு வாழ வாழ்த்தப்படுகிறோம். சிறுவயதில் தாய் தந்தையரின் அரவணைப்பால் வளர்கிறோம். அடுத்து ஆசிரியர்களின் அறிவுரையால் கற்றுத் தெளிகிறோம். பருவ வயதில் இல்லற வாழ்வு வாழ துணையை நாடுகிறோம். காதல் வயப்பட்டு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முயல்கிறோம். அச்சமயம் நம் மனதில் தோன்றும் ஆசை, எண்ணங்கள், விருப்பு, வெறுப்பு, ஏக்கம், ஏமாற்றம் ஆகிய உணர்வுகளால் ஏற்படும் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பாடல்களில் சில பாடல்களை தொகுத்து வந்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதில் இப்போ முதலாவதாக விடிவெள்ளி திரைப்படத்திலிருந்து கேட்கப்புறம், நாயகனை நினைத்து நாயகி ஆடிப்பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னாலும் வாழ்வில்லை அப்படிங்கிற பி. சுசிலா பாடின அந்த பாடலை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம்.

10 மணி 5 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேயர்களின் கடித வலியுறுப்பப்படல் தான் வந்து கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாயகியின் மகிழ்ச்சிக்காக வேண்டி அன்புடனும் பண்புடனும் பாடும் இனிமையான பாடல் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும் எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் உன்னி கிருஷ்ணன் பாடிய பாடல்.

10:10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. வீரவனூர் அ கிருஷ்ணன் அவருடைய விருப்பப்பாடல்களை தான் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். ஆசையின் மிகுதியால் ஏக்கத்துடன் நாயகி பாடும் பாடல் இது, நேயர்களின் வரவேற்பை பெற்ற பாடலும் இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன பாடல் அப்படின்னா, கணவனே கண் கண்ட தெய்வம் திரைப்படத்தில் பி. சுசீலா பாடின இந்த பாடல் தான்.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

பத்து மணி 14 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நாயகியை பார்த்து நாயகன் தெம்மாங்கு ராகத்தோட பாடக்கூடிய ஒரு இனிமையான பாடல் தான் இது. முதலாளி படத்தில் TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடின சூப்பரான ஒரு பாடல் தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம்.

பத்து மணி 18 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சாங்க கேட்டுட்ருக்கிறீங்க. வீரநல்லூர் அ கிருஷ்ணன் அவங்களுடைய விருப்பப்பாடலை தான், கடித வழி விருப்பப்பாடலை வந்து நம்ம இன்றைக்கி கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். நாயகியின் உருவத்தை சித்திரமாக வரைந்து மனம் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு இனிய பாடல் தான் இது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. என்ன பாடல் அப்படின்னு சொன்னால், சபாஷ் மீனா திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடின இந்த பாடல் தான்.

நீங்களே இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249948645 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், தொலைபேசி எண் 044249948645 மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. 10:22 சுகமான ராகங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சி அடுத்ததாக, மாற்றுத்திறனாளியாகிய நாயகனை நினைத்து நாயகியும் நாயகனும் தங்களுடைய எண்ண அலைகளை வெளிப்படுத்தி பாடக்கூடிய ஒரு இனிமையான பாடல் தான் இது. என்ன பாடல் அப்படின்னா, பாகு பிரிவினை படத்தில் TM சவுந்தரராஜன் பீலி இவங்களை பாடின பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம்.

காற்றின் ஒளியாய் இசையின் அரசனாய் உங்கள் தோழனாய் ஒழித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். 10:29 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறோம். நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. அதில் இன்றைக்கி வீரநூலூர் அ கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடலை தான் வந்து இந்த ஒரு மணி நேரமும் கேட்டுட்ருக்குறோம். நாயகனின் எழிலழகை பாராட்டி வியந்து மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு இனிய பாடல் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாடல்னா, உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் பி. சுஷீலா அவர்கள் பாடிய இந்த பாடல்.

10:13 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் தனக்கு வரவிருக்கும் மணமகனை நினைத்து நாயகனோடு சென்றபடி பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இது. என்ன பாடல்னா, பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் பி. சுசீலா அவர்கள் பாடிய இந்த பாடல்.

பத்து மணி 37 நிமிடங்களில் சுகமான ரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. வீரநல்லூர் ஏ கிருஷ்ணன் அவர்களுடைய கடித வழி விருப்பப்படல் தான் வந்து கேட்டுட்ருக்குறோம். காதல் பாட வகுப்பில் இணைந்த நாயகியின் அந்த எண்ணங்களை வெளிப்படுத்தி பாடக்கூடிய பாடல் தான் இது. குலமகள் ராதை திரைப்படத்தில் பி. சுசில் அவர்கள் பாடின இந்த பாடல் தான்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பத்து மணி 41 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நாயகியை போற்றியபடி நாயகன் மகிழ்ச்சியுடன் பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இது. தெய்வத்தாய் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின இந்த பாடல்.

பத்து மணி 10:44 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. நேயர்களின் விருப்பப்பாடல் கடிதம் வழியான விருப்பப்பாடல்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்பப்பாடலை தான் வந்து கேட்டுட்ருக்குறோம். நாயகனுக்காக நாயகி தன்னுள் ஏற்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தி பாடக்கூடிய பாடல் இது. ரொம்பவே இனிமையான இசையுடன் கேட்கக்கூடிய ஒரு பாடல் இது அப்படின்னே வந்து சொல்லலாம். புதிய பறவை திரைப்படத்தில் பி. சுசீலா அவர்கள் பாடிய பாடல்

10:48 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஏழ்மையில் ஏமாற்றமடைந்த நாயகியின் ஏக்க பாடல் தான் இது. ஆடிப்பெருக்கு திரைப்படத்தில் பி. சுசீலா அவர்கள் பாடிய பாடல்.

10:52 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிதான் கேட்டுட்ருக்குறீங்க. நாயகி தன் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்தி பாடக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்குது. கர்ணன் திரைப்படத்தில் பி. சுசிலா அவர்கள் பாடிய பாடல்.

10:57 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவேற்றி வந்துட்டோம். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதம் வழி விருப்ப பாடல்களில் வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவருடைய விருப்ப பாடல் தான் கேட்டு ரசிட்டிருந்தோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நாயகியின் எழிலை புகழ்ந்து நாயகன் இனிமையான குரலில் அருமையாக பாடக்கூடிய ஒரு பாடல்தான் மருது நாட்டு வீரன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸில் நாளை 6/6/2026 சனிக்கிழமை அன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க உரை வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். 7 மணிக்கு சுழல் விளக்கு செய்தி கட்டுரை. 7:07 மற்றும் 7:25 வணக்கம் பரணி. 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி நேயர் பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். எட்டு 2:00 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 மற்றும் 8:55 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று, பொய்யில்லா வாழ்க்கை சாத்தியமா. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 வெளிச்சம் PM ஸ்ரம் யோகி மான் தன். 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய தகவல்கள். தொடர்ந்து திரை இசை. பனிரெண்டு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே உப்பே போடலையா, சாப்பாட்டில் உப்பு போட மறந்த தருணம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் மனதை கட்டுப்படுத்தும் பிராணாயாமம். 1:55 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு பிப்ளாட்ரி வில்லேஜ் ஆஃப் ராஜஸ்தான். மூன்று 2:00 குக்கு, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே. மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம், நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரை பகுதி 2 வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் வசந்த்குமார் அவர்கள். 8:05 இளங்காற்று, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் உரைநடை எனும் சிந்தனை மாற்றம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர் விருப்ப பாடல்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 11:45. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. தொடர்வது திரைகானம், முதல் பாடல் தெய்வமகன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலர்

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அலைதானத்தின் நிறைவாக தங்கச்சுரங்கம் படத்திற்காக ஒலிப்பது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, குரல்கள்.

0: என்னடி சிரிப்பு? இத பாரு, முத முத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
1: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி.

0: அடிசக்க
1: திடீர் மேளம்.
0: கல்யாண பந்தலிலே துடும் துடும் துடும், காதலுக்கு ஒரு காலேஜ் ஒய் ஒய் ஒய்.

அதில் பொங்கி வழிந்தது அழகு, அதில் பொங்கி வழிந்தது அழகு படைத்தார்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை அடிமைப்பெண், நம் நாடு, 5 லட்சம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அந்நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தின் பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11. நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த நிகழ்ச்சியில் நினைத்தாலே இனிக்கும் பட்டாக்கதி, பைரவன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளி உள வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பாடல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள 7 பாடல்களை கேட்கலாம்.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்க

யாருமில்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாம்மா. மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயணா

பொண்ணிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும்.

0: வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ரகங்கள் அழகே தாளங்கள் சுகமே

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:45 40 நொடி. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட தொடர்ந்து பட்டாக்கத்தி பைரவன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நினைத்தாலே இனிக்கும், பட்டாக்கத்தி பைரவன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நிரம்பிப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 3:11 நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்மா தல்வாக்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து உஸ்தாத் அம்ஜத் அலிகான் அவர்களின் சரோதிசை கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:11.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சி ரீதிகவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல். ராகம் பகுதாரி, ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை, ரீதிகௌள ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஷிவே பாஹிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களை 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிரம்பப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒழிக்கிறது திருமலை தெய்வம் படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:21:45 100.1 எஃப்எம் கோல்டில் புலரும் பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை மேற்கொட்ட அடுத்து ஒலிக்கும் குரல்கள் சீர்காழி கோவிந்தராஜன், ஏஎல் ராகவன், எல்ஆர் ஈஸ்வரி, சாரதா, எம்ஆர் விஜயா, மனோரமா ஆகியோர் பாடியிருக்கும் திருமலை தென்குமரி திரைப்பட பாடல்.

0: mamma.
1: Cha-cha.
0: Papa.
1: Cha-cha.
0: Mamma.
2: புலரும் பொழுதில் அடுத்து டி எம் சௌந்தரராஜன் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: கொஞ்சும் ரமணா ரமணா ரமணா.
1: ஞானசௌந்தரி படத்திற்காக பி ஏ பெரிய நாயகி.